நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:54. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக இன்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948 ஜெய்ஷ்ட மாதம் 15 2026 ஜூன் திங்கள் 5 நாள் இன்று வெற்றியை அருளும் வெள்ளிக்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 கொண்டாடி வரும் இவ்வேளையில் மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருட வெற்றி நிலையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாலொரு குரல். இன்சொலால் ஈரம் அழகி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச்சொல். இனிவை கூறல் என்ற அதிகாரத்திலிருந்து திருக்குறளை கேட்டோம். இதன் பொருள் என்னவென்றால், அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்களாகும். மீண்டும் ஒருமுறை, இன்சொலால் ஈரம் அழகி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச்சொல். நேரம் காலை 5:54. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஸ்பைரில்லம் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்றத் தீர்வுகள் இயற்கையில் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள்.

இன்று காலை 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் 2-3 மாதங்களில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமைய நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். இன்று காலை 9 அரங்கிசை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். 11:02 இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் சென்னை அஞ்சல். 12:00 பலே பாண்டியன் நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நாபாடும். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாசமுருகன் ஆகியோர்.

முப்பதுக்கு பன்னிசை மாலை, பழனி ஷண்முக சுந்தர தேசிகன் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம், பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாயக் கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 இன்று மணியவை, 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை, 3:10 வாராந்திர பராமரிப்பு காரணமாக மத்திய அலை, 1215 கிலோஹர்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஆசை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:30 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குர்மாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தென்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மத்திய அலை, 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்போம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நேர்கள் இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து காலை 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.

0: चैंपियनशिप।
1: जैसे जैसे योगासना स्पोर्ट्स का विस्तार होगा वैसे वैसे इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी। ये खिलाड़ियों के लिए नई कैरियर अपॉर्चुनिटीज लेकर आएगा। यह ट्रेनर्स, स्पोर्ट्स साइंटिस्ट, रिसर्चर्स और इवेंट मैनेजर्स के लिए भी नए अवसर बनाएगा।
0: Prime Minister Narendra Modi yesterday held talks with acting President of Venezuela, L.C. Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health, and people-to-people ties. The Appointments Committee of the Cabinet has approved a one-year extension for Tarun Kapoor, a retired 1987 batch IS officer, as advisor to the Prime Minister Narendra Modi. The Department of Personnel and Training informed that Mr. Kapoor's extended tenure in the Prime Minister's office takes effect on 10th of this month for a period of 1 year. The Appointments Committee of the Cabinet has approved the appointment of Nilkant Mishra as Executive Director, World Bank Headquarters, Washington, D.C., for a tenure of 3 years. The Department of Personnel and Training informed that the tenure of Parmeswaran Iyer has also been extended till the new incumbent assumes charge. The Reserve Bank of India, RBI, will announce its bi-monthly monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee, MPC, this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as a Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the men's under 18 Asia Cup hockey tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
4: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும் இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறுபோடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது.

0: கட்டைகள் இயந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது. அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புற தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டிடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டிடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே. சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே. சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே. முற்றும் நெகிழி ஒழிப்போமே. மண்ணின் வளத்தை காப்போமே. மரங்கள் முளைகள் காப்போமே. மழைநீர் பொழிய செய்வோமே. பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே. தரமாய் தண்ணீர் காப்போமே. தொற்று நோய்கள் தடுப்போமே. சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் பி. சுசீலா.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜிக்கி.

நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்தி. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை துவாதச 92வது ஆண்டு 27 கருட மகோத்சவத்தில் இன்று பகல் வெண்ணாற்றங்கரை ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திவ்ய தேச பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசனம். சேவை செய்தி கேட்டீர்கள்.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் காயத்ரி கிரிஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

ஆன்மீகத்தின் முதன்மை அடிப்படை பக்தி உணர்வில்தான் நிலைத்து நிற்கும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

நேயர்கள், இதுவரை தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளூர் ஆண்டே 2057 வைகாசி திங்கள் 22 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில், அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஸ்பைரிலும் பயன்பாடுகள் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
1: என்ன கருத்தமுத்து குனிஞ்ச தலை நிமிராம ஆளு காலையிலேயே சுறுசுறுப்பாக இருப்பாப்புல, இன்னைக்கு என்ன சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு?
0: கருத்தமுத்து
2: யாரு? காத்தமுத்தா? ஆ, வாப்பா வாப்பா.
0: என்ன கருத்தமுத்து காலையிலேயே சோகமாக இருக்கிற?
2: பின்ன என்னப்பா, ரசாயன உரம் போட வேணான்னு சொன்னேன், இயற்கை உரங்கள் போட சொன்னேன். நான் ரசாயன உரங்கள் போட்டாப்புல நல்ல மகசூல் நல்லா விளைஞ்சிது பயிரெல்லாம். ஆனால் இயற்கை உரத்தில் போட்டப்போ எல்லாம் பயிர் விளைச்சல் இல்லாமல் கொட்டை குட்டையாக இருக்குது, பதிர் போல இருக்குது, சரியாக கதிர் வரல, விளைச்சலும் அதிகமாக இல்லை.
0: கருத்தமுத்து, ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை விவசாயம்னு நம்ம வந்துட்டோம்னா உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும்ப்பா.
2: ஓஹோ.
0: ஏன்னா இயற்கை விவசாயம் நம்ம பண்ணும்போது ஏற்கனவே ரசாயன உரம் போட்டதுனால மண்ணில் உயிர் உரங்களே இல்லாமல் போயிருக்கும். அப்போ நாம் உயிர் உரங்களை அதிகமாக மண்ணில் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும்னா உயிர் உரங்களை வாங்கி நாம் இப்போ ஊட்டமேற்றிய தொழு உரம் இதோடலாம் வந்து மண்ணில் போட்டோம்னா தான்ப்பா நல்லது. நீ அதை முதல்ல செய்ப்பா.
2: கதமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, அசோபாஸ் இது போன்ற உயிர் உரங்களெல்லாம் நிலத்துக்கு போட சொல்கிற, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் போட்டால் என்ன மகசூல் அதிகமாகிறதுக்கு இந்த உயிர் உரங்கள்லாம் எந்த விதத்தில் முக்கியம் இதெல்லாம்?
0: கருத்தமுத்து, இந்த உயிர் உரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா மண்ணில் கரையாமல் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் இருக்குல்ல,
2: ஆமாம்,
0: இதெல்லாம் வந்து தாவரங்களுக்கு ஏற்ற வகையில் எடுத்து கொடுக்கும்பா.
2: ஓஹோ.
0: மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த தாவரங்கள் எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திர வேலையை இந்த உயிர் உரங்கள் செய்துப்பா.
2: அவ்வளோ வேலையை செய்து இந்த உயிர் உரங்களை?
0: ஆமாம்ப்பா. உயிர் உரங்கள்

0: அப்படின்னு சொல்றோம். அத நுண்ணுயிர் உரங்கள்னு சொல்லலாம்.
1: சரி சரி.
0: பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதற்காக நம்ம அங்கக வேளாண்மையில முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த உயிர் உரங்கள் தான். பெரும்பாலும் தழைச்சத்து மணிச்சத்து இதெல்லாம் உயிர் உரங்கள் அதிகமாக கொடுக்குது. பொதுவாக தழைச்சத்து காற்றுல அதிகமாக இருக்கும், ஆனால் பயிர்கள் நேரடியாக எடுத்துக்க முடியாது. அதை மண்ணில் நிலைநிறுத்தி தாவரங்கள் எடுத்துக்கிற மாதிரி செய்யறதுக்கு இந்த உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: கதமுத்த, இந்த அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா அசோபாஸ, இன்னும் வேற வேற என்ன உயிர் உரங்கள் இருக்குது, இதனுடைய வேலைகள்லாம் என்ன, இதோட நன்மைகள்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, முதல்ல தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்கள் அதை பற்றி நான் சொல்கிறேன்ப்பா.
1: சரி சரி.
0: அதில் ரைசோபியம் அப்படிங்கிற உயிர் உரத்தை முதல்ல சொல்கிறேன். இந்த ரைசோபியம் பாக்டீரியா இனத்தை சேர்ந்த நுண்ணுயிர் உரம். அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்களோட, அதாவது உளுந்து, பயிர், அவரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் இருக்குல்ல, இந்த பயிர்களோட கூட்டு வாழ்க்கை நடத்தி அந்த பயிர்களுடைய வேர்களில் போய் இந்த ரைசோபியம் தங்கிக்கிட்டு அந்த பயிர்களுக்கும் உதவி செய்யும், தனக்கும் உணவு எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டு வாழ்க்கையை நடத்தி பயிர்களுடைய வேர்களில் வந்து வேர் முடிச்சுகளை உண்டாக்கி காற்றில் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து, அது வேர் பகுதியிலையும் காற்று வரும் இல்லையா, அந்த தழைச்சத்தை கிரகிச்சு அந்த வேர் முடிச்சுகள்ல நிலைநிறுத்துதுப்பா. இப்ப இது மூலியமா காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து நாம பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு கிடைக்குது. ரைசோபியம் நுண்ணுயிர் பயன்படுத்துவதனால தழைச்சத்து உரம் நாம தனியா போட வேண்டாம்ப்பா, 20% வரைக்கும் இந்த உயிர் உரங்கள் மூலியமாவே கிடைச்சிடும். 20% அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கும் இந்த ரைசோபியம் நுண்ணுயிர் உரம் நமக்கு உதவி செய்யுது. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம துவரையோ அவரையோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது 10 கிலோ விதைக்கு 1 பாக்கெட் ரைசோபியம். 1 பாக்கெட்னா எத்தனை கிராமு?
1: சாதாரணமாக 200 கிராம்.
0: அந்த 200 கிராம் போதுமானது. 10 கிலோவிற்கு மேலே விதை இருந்துச்சுன்னா இன்னொரு பாக்கெட்டு நம்ம சேர்த்துக்கணும்ப்பா. இலை மக்கு மண் அல்லது கறித்தூளில் கலக்கப்பட்ட ரைசோபியம் நுண்ணுயிரிய 1 டம்ளர், 1 டம்ளர்னா 200 மில்லி அரிசி கஞ்சியில் கலந்து அந்த கலவையை தயார் செஞ்சு இந்த கலவையில் தேவையான அளவு விதைகளை போட்டு எல்லா விதைகளிலும் இந்த கலவை ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி நல்லா கலக்கி விடணும். இப்படி கலந்த அந்த விதைகளை நிழல்ல 1-30 நிமிடம் உலர்த்தி உடனடியாக நம்ம விதைக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: இப்படி தான் நம்ம ரைசோபியம் நுண்ணுயிரிய நாம் பயன்படுத்தணும். இது மூலியமா தழைச்சத்து பயிருக்கு அதிகமா கிடைச்சி நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இயற்கை விவசாயம்னு வந்துட்டோம்னா இந்த உயிர் உர பயன்பாட்டில் நாம கவனம் செலுத்தணும்ப்பா.
1: கருத்தமுத்த, உயிர் உரங்களே இவ்வளவு வேலை செய்யுது, அப்ப அசோஸ் பயிரெல்லாம் உயிர் உரம் பத்தி சொல்லுப்பா.
0: கருத்தமுத்த, தழைச்சத்தை நிலைப்படுத்தும் உயிர் உரங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரைசோபியத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்ததான் நீனா கேட்டுட்ட அசோஸ் பயிர் இல்லாம்.
1: ஆமா,
0: அதுவும் தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர்.
1: சரி சரி.
0: பாக்டீரியா இனத்தை சேர்ந்த இந்த அசோஸ் பயிரிலும் அப்படிங்கிற நுண்ணுயிர் அனைத்து வகை வேளாண் பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிலும் காற்றில் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை நிலை நிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்யுதுப்பா. ஆமாப்பா, பயிர் நல்லா வளரும்னா வளர்ச்சி ஊக்கி தேவை. அந்த வளர்ச்சி ஊக்கிகளை கூட இந்த அசோஸ் பயிரிலும் பயிர்களுக்கு கொடுக்குது. இதனால பயிர்களின் வேர்கள், தண்டுப்பாகும், இலைகள் இதெல்லாம் வேகமா வளருதுப்பா. நம்ம நெல்லுல வந்து கதிர்கள்ல அதிக மணிகள் பிடிப்பதால 25% அதிக மகசூல் கிடைக்குதுப்பா. அதுக்கெல்லாம் இந்த அசோஸ் பயிரெல்லாம் உதவியா இருக்குது.
1: சரி சரி சரி.
0: இது எது எதுக்கெல்லாம் நம்ம போடலாம்னா, நெல்லு, தானிய பயிறு, புகையில, வாழை, காஃபி, டீ, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து நாம அசோஸ் பயிரிலத்தை பயன்படுத்தலாம்.
1: கதமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் எந்தெந்த பயிர்களுக்கு இடலாம்னு சொன்ன, உபயோகிக்கும் முறைகள் பத்தி நல்லா தெளிவா சொல்லு விவரமா.
0: நேரடியா விதைக்கிற பயிர்களுக்கு

0: கசோஸ் பயிர்களத்தை விதையோட நாம் மண்ணில் இடணும். நாற்று விட்டு நடும் பயிர்களுக்கு அசோஸ் பயிர்களத்தை விதையோடையும் நாற்றுக்களின் வேர்களை நனைச்சும் நாற்றங்கால் அப்புறம் நடுவு வயலில் மண்ணில் போட்டும் நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரி,
0: விதையோட எப்படி கலந்து பயன்படுத்தலாம்னா, ரெண்டு பாக்கெட் அசோஸ் பயிரிடலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம்.
1: சரி சரி,
0: அப்போ 400 கிராம் இந்த நுண்ணீரிய அரிசி கஞ்சியோடைய கலந்து கலவையை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல 1 ஏக்கருக்கு தேவையான விதையை இட்டு எல்லா விதைகளின் மேலும் இந்த கலவை படிகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கி விடணும்ப்பா.
1: சரி சரி,
0: அதுக்கு பிறகு 1 30 நிமிடம் நிழல்ல உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ,
0: நாற்றுகளின் வேர்களை நனைக்கிறது எப்படின்னா, 2 பாக்கெட் அசோஸ் பயிரிலத்தை 40 லிட்டர் தண்ணீர்ல கலந்து இந்த கரைசல்ல நாற்றுகளுடைய வேர்பாகம் 20 நிமிடம் நனையும்படி வச்சிருந்து அப்புறம் நடவு செய்யணும். இப்ப நெல் நாற்றுகளை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமா,
0: அப்புறம் நேரடியா நெல் நடவு வயல் நம்ம போடலாம். அதாவது 4 பொட்டலம் அசோஸ் பயிரிலத்தை 20 கிலோ தொழு உரத்தோடைய கலந்து 1 ஏக்கர் நடவு வயல்லையும் நம்ம போடலாம். இந்த தொழு உரம் ஏன் கலக்குறோம் அப்படின்னா, இந்த அசோஸ் பயிரிலும் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுக்கு உணவா இந்த தொழு உரம் இருக்கும்பா. வளர்ந்த பயிர்களுக்கும் இதை நம்ம இடலாம். இப்படி எல்லாம் நம்ம இட்டோம்னா நல்ல வளர்ச்சி கண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25% மகசூல் அதிகரிப்பு இருக்கும்பா.
1: காத்தமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் உரங்களை பத்தி நல்லா தெளிவா விளக்கமா சொன்னப்பா, ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது.
0: காத்தமுத்த, இன்னைக்கு விவசாய ஆபீசரை போய் பார்க்கணும்.
1: சரி,
0: இந்த சொட்டு நீர் பாசன முறையை நம்ம பயன்படுத்தி பம்பு செட்டு அமைக்கிறோம் அப்படின்னா 50% மானியம் கிடைக்குதாம்.
1: ஓஹோ,
0: அது சம்பந்தமா அவர்கிட்ட சில செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு வரணும்.
1: பரவாயில்லையா,
0: மேலும் இது சம்பந்தமான விவரங்களை நான் நாளைக்கு வந்து உன்ட்ட சொல்றேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி காத்தமுத்த, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்த எனக்கும் சொல்ல, நானும் 10 விவசாயி சொல்றேன், பார்த்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஸ் பயிரிலும் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாசம் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார்.

0: கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 5 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+ மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நம்மளுக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால் நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ்ஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்

0: தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10 மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55 8
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்றத் தீர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், June 5, வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே. சோ ஒரு ஒரு வருஷமும் வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டேக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும். இந்த வருஷம் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் ஆர் ஃபியூச்சர். சோ இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கிளைமேட்டுக்கு அவங்க ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஏன்னா கிளைமேட் சொல்யூஷன்ஸ், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நம்மளால நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம நேச்சரை பார்த்தோம்னா அவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கு. நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஸ்கவரி இனோவேஷன்ஸ் நேச்சர்ல இருந்து தான் வருது. என்னென்ன நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால பண்ண முடிஞ்சா ஒரு பெட்டரான கிளைமேட்டை நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த ஃபியூச்சருக்கு நம்மளால கொடுக்க போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகத்துல இப்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச், எக்ஸ்ட்ரீமான ஹீட், ஹெவி ரெயின்ஃபால்ஸ், பஞ்சம், டவுட்ஸ், floods and air pollution. இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம இதை சால்வ் பண்ணுனா மாடர்ன் டெக்னாலஜி தேவைன்னு அவசியமே இல்லை. சோ நேச்சருக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம்? இந்தியாவில வந்து நம்மளுக்கு நிறைய ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் இருக்கு, such as rain water, organic farming. நம்ம நம்மாழ்வர்லாம் எவ்வளவு ஆர்கானிக் ஃபார்மிங்ல பண்ணிருக்கிறாரு. அத மாதிரி கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சேக்ரட் குரூப்ஸ், கோயில் காடுன்னு சொல்றோம். தோஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் திட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா. நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறது சிட்டி, நிறைய சதுப்பு நிலம் வந்து வீணா போயிடுது. நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வாட்டர் ரிசோர்சஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு புதுசா ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.

0: டூ டிகேட்ஸ் இது இருக்குது. பட் இந்தியால வந்து இது ரிலேட்டிவா நியூவா இருக்கு. என்னன்னா கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸ், நம்மளால வந்து இருக்கிற வெட்லாண்ட்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப புதுசா வந்து ஒரு பிளேஸ் எடுத்துட்டு நம்ம சப்போஸ் வாட்டர் வந்து கிளீன் ஆக்கணும், அந்த கேம்பஸ்ல நம்ம கிளீன் ஆக்கணும். இப்ப எல்லாமே ஒரு சிங்கிள் சிங்கிள் கேம்பஸா இருக்கு இல்லையா, எல்லாமே டீசென்ட்ரலைஸ் லெவல்ல நம்ம பண்றோம். இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம அதான் பண்றோம். சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வேஸ்ட் வாட்டரை வந்து பாஸ் பண்றப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளால அதே அந்த சாண்டும் சதுப்பு நிலத்துல உள்ள செடியை தான் நம்ம வந்து உள்ளால வைக்கிறோம். அப்ப நம்ம வேஸ்ட் வாட்டர் உள்ளால போறப்ப வெளியில வரப்ப அது சுத்தமான தண்ணியா வருது. சோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம், நம்ம வந்து நம்ம உலகத்தை பாதுகாப்பா பண்றதுக்கு. நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ்க்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ். சோ திஸ் வாட்டர் கேன் பி ரீயூஸ்ட் அகெயின் ஃபார் கார்டன் ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ். நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இது வந்து நம்ம வந்து பில்டிங் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பயே இதை வந்து இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் இந்தியாலே வந்து ஒரு புது பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குதுன்னா கிரீன் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் பில்டிங்ஸ்னா என்ன, எல்லா விதத்திலயும் வந்து என்வாயர்மெண்ட்டை பாதிக்காம இருக்கிறது தான் கிரீன் பில்டிங் சொல்றாங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் விச் இஸ் அடாப்டட். இந்தியா ஃபுல்லா வந்து அடாப்ட் பண்ற அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். உலகத்திலே இது பல நாட்டில் வந்து இதை அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம நேச்சர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு சொல்யூஷன் தான் இது. சோ நம்மளால வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாம பல சூழ்நிலையில இல்லாம இருந்தாலும் அதை அழியாம நம்ம பாதுகாத்து அந்த செடி வகைகள் எது நம்மளால வந்து இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே நம்ம என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணலாம்னா, இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் ஆர் ஃபியூச்சர். நம்மளால லோக்கல் இடத்துல என்ன நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் நம்மளால செய்ய முடியுமோ அதை செயல்படுத்தி லோக்கல் இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம யோசித்தாலே போதும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணா வேர்ல்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்வாயர்மெண்ட் ஒரு பெட்டரான பிளேஸா நம்ம ஃபியூச்சருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்ற தேர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: நேரம் காலை 7:13. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், நம்பிக்கையுடன் முயற்சி செய். இன்று நீ இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. கஷ்டம் வரும்போது மனம் தளராதே, தைரியமுடன் போராடு. மீண்டும் ஒருமுறை, உன்னால் எதையும் சாதிக்க முடியும், நம்பிக்கையுடன் முயற்சி செய். இன்று நீ இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. கஷ்டம் வரும்போது மனம் தளராதே, தைரியமுடன் போராடு. நேயர்கள் இதுவரை சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: பிரச்சனை மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா,
3: பயனுள்ளதா,
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: நேரம் காலை 7:02, 8:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமை.
5: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நேட்டாள் வெள்ளையரை குறித்து இந்தியாவில் இல்லாதது பொல்லாததை எல்லாம் நான் கூறி அவர்களை அவமானப்படுத்தி விட்டதாக அவர்கள் எண்ணும்படி செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கூறப்பட்டதை அவர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் ஆத்திரம் அடைந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. குற்றம் தலைவர்களுடையது. நான் இப்படி கூறுவதை நீங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் உங்களையும் தான் இதற்கெல்லாம் குற்றம் சொல்ல வேண்டும். மக்களை சரியான வழியில் நீங்கள் நடத்தி சென்றிருக்கலாம், ஆனால் ராய்ட்டரின் செய்தியை நீங்களும் நம்பிவிட்டீர்கள். இல்லாததையெல்லாம் நான் கூறியிருப்பேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டீர்கள். யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. உண்மை தெரிந்ததும் தாங்கள் நடந்து கொண்டு விட்டதற்கு அவர்களே வருந்துவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். நீங்கள் கூறியதை தயவு செய்து எழுத்து மூலம் கொடுக்கிறீர்களா என்று எஸ் கொம்பு கேட்டார். அவர் இப்படி கூறினார், ஏனெனில் அப்படியே நான் சேம்பர்லேனுக்கு தந்தி மூலம் அறிவித்து விட வேண்டியிருக்கிறது. அவசரத்தில் நீங்கள் எதையும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. திட்டமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பினால் லேப்டனையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை மாத்திரம் உங்களிடம் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். உங்களை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரும் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களாயின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அதிக அளவு எனக்கு உதவி செய்தவர்கள் ஆவீர்கள். அதோடு உங்கள் பெருமையையும் உயர்த்தி கொண்டவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு நன்றி. நான் யாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. உங்களிடம் வருவதற்கு முன்னாலேயே இது சம்பந்தமாக நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். என்னை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரக்கூடாது என்பது என் கொள்கை. என் தீர்மானத்தை இப்பொழுதே எழுத்து மூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இப்படி கூறி அவசியமான அறிக்கையை எழுதி கொடுத்தேன். இன்னும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நான் வீட்டுக்கு போகவில்லை. இரண்டு நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனிலிருந்தே என்னை எஸ்கோம்பிடம் அழைத்துச் சென்றனர். எனக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எதுவுமே தேவையில்லாதிருந்தும் என் பாதுகாப்புக்காக

0: இரு போலீசாரை என்னுடன் அனுப்பினர். கப்பலிலிருந்து இறங்கிய அன்று மஞ்சள் கொடி இறக்கப்பட்டதும் நேட்டால் அட்வர்டைசர் பத்திரிகையின் பிரதிநிதி என்னை பேட்டி காண்பதற்கு கப்பலுக்கு வந்தார். அவர் என்னை பல கேள்விகள் கேட்டார். அவற்றிற்கு பதில் அளிக்கையில் என் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நான் மறுக்க முடிந்தது. இந்தியாவில் நான் செய்த பிரசங்கங்கள் யாவும் எழுதி படித்தவை. இதற்காக பிரோஸ் ஷா மேத்தாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த பிரசங்கங்களின் பிரதிநிதிகளும் என்னிடம் இருந்தன. நான் மற்றபடி பத்திரிகைகளுக்கு எழுதியவைகளுக்கும் நகல் வைத்திருந்தேன். என்னை பேட்டி காண வந்த நிருபரிடம் அவைகளையெல்லாம் கொடுத்தேன். தென்னாப்பிரிக்காவில் அதிக கடுமையான பாஷையில் சொல்லாதது எதையும் நான் இந்தியாவில் சொல்லிவிடவே இல்லை என்பதையும் அவருக்கு காட்டினேன். கோர்லாண்டு நாதேரி கப்பல்களில் பிரயாணிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்ததில் என் சம்பந்தம் எதுவுமே இல்லை என்பதையும் அவருக்கு காட்டினேன். அப்பிரயாணிகளில் அநேகர் முன்பே அங்கே வசிப்பவர்கள் மற்றும் பலர் டிரான்ஸ்வாலுக்கு போகிறவர்களே என்று நேட்டாலில் தங்க விரும்புகிறவர்கள் அல்ல. அந்த காலத்தில் செல்வம் தேட வருகிறவர்களுக்கு நேட்டாலை விட டிரான்ஸ்வால்தான் அதிக சௌகரியமானதாக இருந்தது. ஆகையால் இந்தியரில் அநேகர் அங்கே போகவே விரும்பினார்கள். பத்திரிகை நிருபருக்கு அளித்த பேட்டியும் என்னை தாக்கியவர்கள் மீது வழக்கு தொடர நான் மறுத்ததும் மிகச்சிறந்த வகையில் என் பேரில் நல்லெண்ணத்தை உண்டாக்கிவிட்டன. தங்கள் நடத்தைக்காக டர்பன் ஐரோப்பியர்கள் வெட்கப்பட்டனர். நான் ஒரு பாவமும் அறியாதவன் என்று பத்திரிகைகள் கூறின. ஜனக்கூட்டத்தின் செயலை கண்டித்தன. இவ்விதம் என்னை ஆத்திரத்துடன் கொல்ல முயன்றது. எனக்கு, அதாவது என் லட்சியத்திற்கு பெரும் நன்மையாகவே முடிந்தது. தென்னாப்பிரிக்காவில் இந்திய சமூகத்தின் கௌரவம் இதனால் உயர்ந்தது. என் வேலையையும் இது எளிதாக்கியது. 3-4 நாட்களில் நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். சீக்கிரத்திலேயே வழக்கம்போல் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டேன். சொன்ன சம்பவம் என் வக்கீல் தொழிலிலும் வருமானம் அதிகமாகும்படி செய்தது. சமூகத்தின் கௌரவத்தை அது அதிகமாக்கியதுடன் சமூகத்தின் மீது இருந்த துவேஷத்தையும் அது வளர்த்துவிட்டது. இந்தியன் ஆண்மையுடன் எதிர்த்தும் போராடுவான் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்ட உடனே அவன் தங்கள் நலத்துக்கு ஓர் ஆபத்து என்றும் வெள்ளைக்காரர்கள் கருதலானார்கள். நேட்டால் சட்டசபையில் இரு மசோதாக்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்று இந்திய வர்த்தகர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியது, மற்றொன்று இந்தியர் வந்து குடியேறுவதற்கு கடுமையான தடையை விதிப்பது வாக்குரிமைக்காக நடத்திய போராட்டத்தினால் அதிர்ஷ்டவசமாக ஒரு பலன் ஏற்பட்டிருந்தது. அதாவது நிறம் அல்லது இனத்தை குறித்து சட்டம் பேதம் காட்ட கூடாதாகையால் இந்தியர் என்ற வகையில் அவர்களுக்கு விரோதமாக எந்த சட்டமும் செய்யக்கூடாது என்று முடிவாகி இருந்தது. ஆகையால் சொன்ன மசோதாக்களின் வாசகம் எல்லோருக்கும் அச்சட்டம் அமுலாகும் என்ற முறையில் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் நேட்டாலில் இருக்கும் இந்தியருக்கு மேற்கொண்டும் நிர்பந்தங்களை உண்டாக்குவதேயாகும்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும்

கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம் பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா

0: மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114 ரூபாய் 50 காசுகளாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சாட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை

0: நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: கர்ப்பகாலங்களில் 2-3 காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செகண்ட் ட்ரைமஸ்டர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்னா 13 28 பிரெக்னன்சில இருக்கிறதுக்கு பேரு செகண்ட் ட்ரைமஸ்டர். இருக்கிற 3 ட்ரைமஸ்டர்லயுமே ரொம்ப ரொம்ப குவெசன்ட் ஆர் அன்இவன்ட்ஃபுல் ட்ரைமஸ்டர், பெருசா பாதிப்புகள் எதுவும் வராத ட்ரைமஸ்டர் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். சோ இந்த டைம்ல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ரேரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ். சோ சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்ன்றது என்னன்னா, கர்ப்பப்பையோட வாயோட லூஸா இருக்கிற ஒரு தன்மை. சோ இதுல என்ன ஆகும்னா, கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். சோ தட் அதால வெயிட் ஏறிட்டு இருக்க பாப்பாவை ஹோல்டு பண்ண முடியாது. சோ இதுக்கு பேர் தான் சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆறவங்கல்ல இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் எப்போ கண்டுபிடிக்கலாம்னா, எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். என்டி ஸ்கேன் பண்ணும்போது இது சர்வைக்கல் லெங்க்னு ஒன்னு பார்ப்பாங்க. சர்வைக்கல் லெங்க்னா கர்ப்பப்பை வாயோட நீளம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த லெங்க் வந்து குறைவா இருக்கு, நார்மல் கட் ஆஃப் வந்து 2.5. சோ 2.5 விட இது குறைவா இருக்குன்ற பட்சத்துல நம்மளால இது கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு வகை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ப்ரீவியஸ் மிட் ட்ரைமஸ்டர் லாஸ். ப்ரீவியஸ் மிட் ட்ரைமஸ்டர்னா இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் அவங்களுக்கு இதே டைம்ல, அதாவது 13-28 எப்பவாச்சும் அவங்களுக்கு பேபி அபோஷன் ஆயிருக்கான்றத வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த டைம்ல அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருந்ததுன்னா அது ரொம்ப ரிஸ்க், ஈவன் வென் சர்வைக்கல் லென்த் இஸ் நார்மல். சோ அப்படின்னா கூட ஹிஸ்டரி பேஸ்டா நம்ம அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, 13 வரைக்கும் அந்த கர்ப்பப்பை வாய் வந்து நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் பேபியோட வெயிட் கிராஜுவலா ஜாஸ்தி ஆகும் போது அதால அது ஹோல்டு பண்ண முடியாது பேபியை. சோ வீக் ஆகி சில சமயம் ஓபன் ஆயிடும். அதனால பேபி வந்து மொத்தமா எக்ஸ்பெல் ஆகும். ஆயிடும். சோ இது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர்ல இது ரொம்ப காமனா நடக்கும். பர்டிகுலரா முன்னாடி ஹிஸ்டரி இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ரெக்கரண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுல ரொம்ப பெயின் இருக்காது, மதருக்கு ரொம்ப மைல்டு பெயின் தான் இருக்கும். பட் கர்ப்பப்பை வாய் சட்டுன்னு ஓபன் ஆன உடனே ஃபுல் ப்ராடக்ட்ஸ், அதாவது பேபி, அது சுத்தி இருக்க ஆம்னியோடிக் சாக், அப்புறம் நஞ்சுக்கொடி எல்லாமே மொத்தமா இன் டோட்டோவா அப்படியே எக்ஸ்பெல் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருந்தா அது சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்னால வருதுன்னு அர்த்தம்.

0: இப்போ இதை எப்படி நம்மள ப்ரிவென்ட் பண்ண முடியும்? இப்போ மொதல் பிரெக்னன்சில இப்போ நம்ம பார்க்குறோம் லெங்க் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது பிரெக்னன்சின்னு சொல்லி ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் போட்டு நம்ம மானிட்டரிங் ஆஃப் த சர்வைக்கல் லென்த் பண்ண முடியும். ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் செகண்ட் ட்ரைமஸ்டர் லாஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா என்சர்க்லாஜ்ன்ற ப்ரொசீஜர் பண்ணுவோம். என்சர்க்லாஜ்னா என்னன்னா கர்ப்பப்பை வாயை வந்துட்டு ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டு அதை வந்து டைட்டன் பண்ணுவோம். ஸோ இது வந்து 100% இஃபெக்டிவ் கிடையாது. ஈவன் இந்த ஸ்டிச் போட்டிருந்தா கூட ஒரு 20-30% பெயினோ பிளீடிங்கோ இல்லை மெம்பரன் ரப்சர் ஆயோ ஃபியூச்சர்ல எக்ஸ்பெல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு 1 or 2 months எக்ஸ்ட்ரா கிடைச்சதுனா கூட வி கேன் சேவ் த பேபி. ஸோ அதனால ஒரு இந்த சர்க்லாஜ்ன்ற ஸ்டிச் போடுவோம். இது வந்து அனஸ்தீசியா கொடுத்து கர்ப்பப்பை வாயில போடுற ஒரு ஸ்டிச். சப்போஸ் இதே இது ரெக்கரண்டா இதே மாதிரி ரெண்டு தடவை சில சமயம் என்ன ஆயிடும்னா இந்த ஸ்டிச் போட்டிருந்தா கூட சிலருக்கு ஒரு மாசம் கழிச்சு பிளீடிங்கோ இல்ல மெம்பரன் ரப்சரோ ஆகி பேபி எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல லாஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்மளால அப்டாமினல் சர்க்லாஜ்னு சொல்லுவாங்க, அதாவது வயிறு வழியாவே கர்ப்பப்பை வாய் தையல் போட முடியும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்சி ஆனோம்னா, பட் இந்த மாதிரி தையல் போடுறதுல என்ன காம்ப்ளிகேஷன்னா நம்ம இவங்களை கண்டிப்பா சிசேரியன் செக்ஷன்ல தான் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் நம்மளால அந்த சர்க்லாஜ் ஸ்டிச் எடுக்கலாம். இல்லைனா அவங்க அடுத்த பிரெக்னன்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு லைக் வெனவர் ஷி வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ஃபேமிலி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை எடுக்க முடியும். ஸோ இதுதான் செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷனோட மோஸ்ட் காமன் காஸ். அடுத்து நம்ம வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வேற என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்னா மெடிக்கல் டிசார்டர்ஸ் ரொம்ப காமனாக வரலாம். அதை பற்றி நான் அடுத்த செஷனில் உங்ககிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: கர்ப்ப காலங்களில் 2-3 மாத காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: நேரம் காலை 7:30. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அந்த ஆள் என்ன கண்ணாபுண்ணான்னு திட்டிவிட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காதா பின்ன, நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்கவே வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டு

0: காட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார், போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டார்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரிலாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் காலை 7:35. 3 நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா.

நேற்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம வந்து மத்திய பிரதேசம் மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ள பச்சமர்ஹி பகுதியை தான் கேட்டிருந்தோம். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது சமோவா தீவு மற்றும் ராதாநகர் கடற்கரை குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

நகர உலாவில் நம்ம வந்து இந்த சமோவா தீவு, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் மேஜிக் தீவு என்று சொல்கிறாங்க. தென் பசிபிக் பெருங்கடலின் அழகிய மடியில் ஹவாய் மற்றும் நியூசிலாந்திற்கு நடுவே இயற்கை அன்னை ஒழித்து வைத்துள்ள ஒரு மேஜிக் தீவு தான் இந்த சமோவா தீவு. தென் பசிபிக் பெருங்கடலின் அழகிய மடியில் ஹவாய் மற்றும் நியூசிலாந்துக்கு நடுவே இயற்கை அன்னை ஒழித்து வைத்துள்ள ஒரு சொர்க்கம் தான் இந்த சமோவா தீவு. 330 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பாலினேசிய தீவு நாடு உங்களை அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லும். இதன் அழகிய தலைநகரம் மற்றும் முக்கிய துறைமுக அபியா விளங்குகிறது. அடர்ந்த பசுமையான மழைக்காடுகள், மர்மமான எரிமலை குகைகள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பவள பாறைகள் சூழ்ந்த வெள்ளை மணல் கடற்கரைகள் என இயற்கை அழகின் ஒட்டுமொத்த வடிவமாக இந்த சமோவா திகழ்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோசுவா ஓஷன் ட்ரென்ச், அதாவது உபோலோ தீவு, பனை மரங்கள் சூழ்ந்த நிலப்பரப்பிற்கு நடுவே சுமார் 30 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற இயற்கை நீச்சல் குளம் இது. பாறைகளுக்கு நடுவே பளபளக்கும் பச்சை நீல நிற கடலின் அழகை காணவும் ஏணி வழியாக கீழே இறங்கி நீந்தி மகிழவும் சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருகின்றனர். அங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லலோமானு கடற்கரை. உபலாவின் தெற்கு அமைந்துள்ள இந்த கடற்கரை படிகம் போன்ற தெளிவான நிறையும் பால் போன்ற வெள்ளை மணலையும் கொண்டது. சூரிய குளியல் மற்றும் ஸ்னோர்கெலிங் செய்ய இது ஒரு சொர்க்கம். புகழ்பெற்ற லோன்லி பிளானட் இதழ் உலகின் மிக சிறந்த 10 கடற்கரைகளில் ஒன்றாக இதனை தேர்ந்தெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா வர்ஷா பாலு இணைந்த குரலில், கங்கை அமரன் கற்பனை நடையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2024 ஆண்டு வெளிவந்த கோட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-2498-6458 என்ற தொலைபேசியிலும், மின்னஞ்சலில் agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் நகர் உலாவில் நியூசிலாந்து நாட்டில் அமைந்துள்ள சமோவா தீவு மற்றும் அதன் பகுதி குறித்தாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதன்படி அந்த வரிசையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாபாசியா சரிவு பாறைகள் தலைநகர் அபியாவிற்கு அருகில் உள்ள இது இயற்கையாக உருவான ஒரு வாட்டர் ஸ்லைட் ஆகும். எரிமலை பாறைகளின் மீது பாயும் நீர்வீழ்ச்சி பாறைகளை வழுவழுப்பாகி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இதில் சறுக்கி விளையாடி மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா,

சலியாள எரிமலை வயல்கள். சவாய்த்தீவு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்த மாபெரும் எரிமலை வெடிப்பின் சாட்சியாக இது நிற்கிறது. மைல் கணக்கில் பறந்து விரிந்து கிடக்கும் கருத்த எரிமலை பாறைகள் பூமியை போலல்லாமல் நிலவின் மேற்பரப்பில் நடப்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வை தருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியோலா குகைக்குளம். மெத்தடிஸ்ட் தேவாலயத்திற்கு கீழே கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு இயற்கை நன்னீர் குகைக்குளம் இது. ஃபாதுமியா குளம் என்றும் அழைக்கப்படும். இந்த குளிர்ந்த நீரில் நீந்துவது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அருங்காட்சியகம். புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து எழுத்தாளர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தனது வாழ்நாளின் கடைசி 5 ஆண்டுகளை இங்கு தான் கழித்தார். அவர் வாழ்ந்த இல்லம் தற்பொழுது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு அவருடைய அரிய உடைமைகளும் நூலகமும் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வருபாடல் கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஸ்ரீனிஷா ஆகியோர் இணைந்த குரலில், விக்னேஷ் ஸ்ரீகாந்த் பாடல் வரிகளில், ஹிப்ஹாப் தமிழா இசையில் 2024ஆம் ஆண்டு வெளிவந்த அரண்மனை 4 திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நகர் உலாவில் நாம் அடுத்து பார்க்கவிருப்பது ராதா நகர் கடற்கரை. கின்னஸ் சாதனை படைத்த ஆசியாவின் நம்பர் ஒன்று கடற்கரை நம்ம பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆசியாவின் நம்பர் ஒன்று கடற்கரை என்றதும் நாம் தாய்லாந்து பாலியை தான் நினைப்போம். ஆனால் இந்த கடற்கரை நம் நாட்டு பக்கத்தில்தான் இருக்கிறது. ஆசியாவின் மிக சிறந்த கடற்கரை என்று சொன்ன உடனே பலருக்கு நினைவு கூறுவது தாய்லாந்து, பாலி அல்லது இலங்கை தான். ஆனால் நம் இந்தியாவிலே ஆசியாவின் மிக சிறந்த உலகத்தரம் வாய்ந்த கடற்கரை ஒன்று இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அது எந்த கடற்கரை, எங்கு உள்ளது என்பது குறித்து பார்க்கிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ஸ்வராஜ் தீவு பகுதியில்தான் இந்த கடற்கரை உள்ளது. அது வேறு எந்த கடற்கரையும் இல்லை, ராதா நகர் கடற்கரை தான். வெள்ளை மணல், கண்ணாடி போன்ற நீல நிற கடல் நீர் மற்றும் அமைதிக்கு பெயர் போன கடற்கரை தான் இது. சமீபத்தில் இந்த கடற்கரையின் ஆழமான கடலுக்கு அடியில் உலகின் மிகப்பெரிய தேசிய கொடியை காட்சிப்படுத்தி இந்தியா கின்னஸ் உலக சாதனை படைத்தது. இதனால் இந்த இடம் உலக அளவில் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. 2004 புகழ்பெற்ற டைம்ஸ் இதழ் ஆசியாவின் மிக சிறந்த கடற்கரைகளில் ஒன்றாக இதனை தேர்ந்தெடுத்தது. டென்மார்க் நாடால் வழங்கப்படும் உலகின் மிக உயரிய சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மைகளுக்கான ப்ளூ பிளாக் சான்றிதழை இந்த கடற்கரை பெற்றுள்ளது. கடுமையான சுற்றுச்சூழல் விதிகள், பாதுகாப்பு மற்றும் தூய்மையான பராமரிக்கும் கடற்கரைகளுக்கு மட்டுமே இந்த சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்படும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால் தாப்பா கற்பனை வரிகளில். 2024 வெளிவந்த பிரதர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: மக்கா மிஷி.

0: Mamshi.
1: Take everything.
2: நேரம் காலை 7:54 15 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நம்ம நகர் உலாவில் ராதா நகர் கடற்கரை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அமைதியை விரும்புபவர்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சொர்க்கமாகுங்க. அது எப்படி தானே கேட்குறீங்க? இங்கு ஸ்கூபா டைவிங், ஜெட் ஸ்கீயிங் போன்ற அதிரடி சாகச விளையாட்டுகள் கிடையாது. இது முழுக்க முழுக்க மன அமைதிக்கான இடம். பாதுகாப்பு வலைகள் கட்டப்பட்ட பாதுகாப்பான பகுதி என்பதால் இங்கு பயமின்றி நீங்கள் நீந்தலாம். ராதா நகர் கடற்கரையின் சூரிய அஸ்துமானம் உலக புகழ்பெற்றது. மாலை 4 மணிக்கு எல்லாம் சென்று அமர்ந்துவிட்டால் வானம் பொன்னிறமாக மாறுவதை கண்குளிர ரசிக்கலாம். அதிகாலை வேளையில் அலைகளால் அடித்து வரப்படும் அழகான சிப்பிகள் மற்றும் பவள பாறைகளின் துகள்களை ரசித்தபடி கரையில் உலா வரலாம். அடர்ந்த மரங்களின் நிழலில் அமர்ந்து குடும்பத்துடன் பிக்னிக் செல்லலாம். ஆனால் இங்கு கடைகள் குறைவு என்பதால் தேவையான தண்ணீர் மற்றும் தின்பண்டங்களை நீங்களே எடுத்து செல்வது நல்லது. எப்போது செல்லலாம் என்று தானே கேட்குறீங்க? அக்டோபர் மாதம் முதல் மே மாதம் வரை தான் ராதா நகர் கடற்கரை செல்ல சிறந்த காலமாகும். மதியம் 3 மணிக்கு கடற்கரைக்கு சென்று சூரிய அஸ்துமானம் வரை அங்கிருப்பது உங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும். நகர் உலாவே நிறைவு செய்ய வரும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் விவேக் கற்பனை நடையில் வேல்முருகன் குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை நகர்வுலாவில் நியூசிலாந்து நாடு சமோவா தீவு மற்றும் ஆசியாவின் சிறந்த கடற்கரை ராதா நகர் கடற்கரை குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்டோம். ரசித்திடுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாய் ஆகும். குஜராத்தில் பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்களில் சூரத் நகரில் 200 படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் அடங்கும். நாளை மாலை டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் நமோ மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் நேற்று புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்பத் தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித் தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் கோப்பும் இதில் அடங்கும். அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலை முதல் டியூப்ளெக்ஸ் சிலை வரை நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வானொலி நிலைய அதிகாரிகள் ஊழியர்கள் செய்திருந்தனர். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக நேற்று கேரளத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்
2: நேர்களே. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02.
1: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
2: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும்

மாறி வரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் சிக்கனம் என்பது தனிநபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்க செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிகையில்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண்வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண்வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண்வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டி காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழை நீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கு எறியும்

0: நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று தவறாக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும்போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்கவழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டைகள் வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று. மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 8:12 24 நேரிலே இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். இன்று காலை 9:00

அரங்கு இசை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில் சென்னையச்சல். 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர்வருப்போம். 11:02 இலக்கியம் பேசுவோம். பொருளாற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் சென்னையஞ்சல். இன்று மதியம் 12 மணிக்கு பலே பாண்டியன் நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாரி நா பானு, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடியவை கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி ஏ வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. இன்று மதியம் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹலோ டாக்டர், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான அவசர நிலை மருத்துவ சிகிச்சைகள், காய்ச்சலால் ஏற்படும் வலிப்புகள் மற்றும் நச்சு பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் டாக்டர் நித்யானந்தி என்கிற ராஜேஸ்வரி அவர்கள், குழந்தைகள் நல மருத்துவத்துறை, புதுச்சேரி, ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: is estimated at $10.1 trillion, nearly three times India's current GDP. And finally, in what climbers are calling a miracle, 52-year-old Sherpa guide, who was presumed dead at Mount Everest after he vanished during descent on May 29th, was found alive 6 days after base camp, reports the Times of India under the headline, Sherpa survives six-day Everest ordeal, sans food, oxygen. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to visit Gujarat and Daman today to launch multiple development projects worth around 21,800 crore rupees. Prime Minister calls upon athletes participating in World Yogasana Championship to become ambassadors of Ayush Ministry's Yog 365 campaign. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy today. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhash C. Kashyap passes away in New Delhi. Russian President Vladimir Putin says US pressure will not affect India-Russia ties, describes India as a reliable partner, and India to take on arch rivals Pakistan in semi-final of men's under-18 Asia Cup hockey tournament in Japan today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30 3:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் பூமி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் தகவல் தளம். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இன்றைய தகவல் தளத்தில் நாம கேட்க இருப்பது வர்த்தாக், அதாவது இந்த ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி என்று சொல்வார்கள், வர்த்தாக் குறித்து தான் கேட்க போகிறோம். காட்டுக்கே ராஜா, ஆனால் இந்த விலங்கை பார்த்தா சிங்கமே அலரும். எது தெரியுமா? ஆப்பிரிக்கா காட்டுப்பன்றி பெரும்பாலும் புல், வேர்கள், பழங்கள், செடிகள் போன்ற தாவர உணவுகளை உண்ணும் சைவ விலங்காக இருந்தாலும் உயிர் ஆபத்து நேரிட்டால் அதீத ஆக்ரோஷத்துடன் நடந்து கொள்கிறது. காட்டில் வாழும் விலங்குகளில் சில மிகுந்த வலிமையுடனும் ஆச்சரியமான பாதுகாப்பு திறன்களுடன் காணப்படுகின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இந்த ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி ஆங்கிலத்தில் வர்த்தாக் என்று சொல்கிறார்கள். வெளிப்பார்வைக்கு இது சாதாரண காட்டுப்பன்றியைப் போல தோன்றினாலும் இதன் உடல் அமைப்பு, வேகம் மற்றும் தாக்குதல் திறன் பல பெரிய வேட்டையாடும் விலங்குகளுக்கு சவாலாக அமைகிறது. ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு வகை காட்டுப்பன்றியான இந்த வர்த்தாக்குக்கு தமிழில் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி அல்லது சப்பை முகப்பன்றி என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் முகத்தில் பெரிய நீண்டு கொண்டிருக்கும் தந்தங்களும் பருக்கள் போன்ற தடிமனான சதைகளும் காணப்படும். இது சகாராவுக்கு கீழே உள்ள ஆப்பிரிக்க புல்வெளிகள் மற்றும் காடுகளில் வாழக்கூடிய பாலூட்டி வகையை சேர்ந்ததாகும். குறிப்பாக இதன் வாயில் வளர்ந்திருக்கும் வால் போன்ற கூர்மையான பற்கள் இதன் முக்கிய பாதுகாப்பு ஆயுதமாக செயல்படுகின்றன. மேல் தாடையில் வளைந்த வடிவிலும் கீழ்த்தாடையில் நேராக நீளமான வாளை போன்ற வடிவிலும் இருக்கும். இந்த பற்கள் மிகவும் வலுவானவை. எதிரிகள் தாக்க வந்தால் இவை உயிர்காக்கும் ஆயுதமாக மாறுகின்றன. சிங்கம், சிறுத்தை போன்ற பெரிய வேட்டையாடும் விலங்குகள் கூட சில நேரங்களில் இந்த காட்டுப்பன்றியின் எதிர்த்தாக்குதலால் காயமடையும் சம்பவங்கள் இயற்கை சூழலில் பதிவாகியுள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர், நடிஷா தாமஸ், எல்ஃபேச்சோர் ஆகியோர் இணைந்த குரலில் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:36 25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தில் நம்ம வர்த்தாக் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி பெரும்பாலும் புல், வேர்கள், பழங்கள், செடிகள் போன்ற தாவர உணவுகளை உண்ணும் சைவ விலங்காக இருந்தாலும் உயிர் ஆபத்து நேரிட்டால் அதீத ஆக்ரோஷத்துடன் நடந்து கொள்கிறது. தாக்குதல் நேரத்தில் தலையை கீழே குனிந்து தனது கூர்மையான கீழ்த்தாடை பற்களை முன்னே தள்ளி எதிரியை நேரடியாக குத்தும் தன்மை இதன் தனி சிறப்பாகும். மேலும் இதன் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் கொண்டதால் தப்பிக்கவும் திடீர் எதிர் தாக்குதல்களுக்கும் மிகவும் திறமையானதாக உள்ளது. இதன் உடல் உறுதியான தோளால் பாதுகாக்கப்பட்டு இருப்பதால் சில அளவுக்கு தாக்குதல்களை தாங்கும் சக்தியும் உள்ளது. ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள் மற்றும் சவான நிலப்பகுதியில் அதிகமாக காணப்படும் இந்த விலங்கு வெப்பத்திலிருந்து தப்பிக்க தரையில் குழிகளை தோண்டி அதில் தங்கி வாழும் பழக்கத்தை கொண்டுள்ளது. இதன் குழிகள் பாதுகாப்பு தஞ்சமாகவும் செயல்படுகின்றன. ஆபத்து உணர்ந்தவுடன் அதிவேகமாக ஓடி மறைவதும், தேவையானால் திடீர் திருப்பி தாக்குவதும் இதன் முக்கிய உயிர்வாழ்வு உத்தியாகும். பொதுவாக பகல் நேரங்களில் அதிகமாக செயல்படும் இது சில நேரங்களில் சிறிய குடும்ப குழுக்களாகவும் வாழ்கிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் எஸ் தமன் இசையில் நா முத்துக்குமார். பாடல் வரிகளில் எஸ் தமன், ஸ்ரீவர்தினி, மெகா, ஜனனி, பரத்வாஜ் ஆகியோர் இணைந்த குரலில் 2011 வெளிவந்த மம்பட்டியான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:41.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தில் நம்ம வர்த்தக ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி குறித்த கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இயற்கை ஆய்வாளர்களின் தகவல் படி இந்த காட்டுப்பன்றியின் பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டவை. இதனால் அவை எப்பொழுதும் கூர்மையாக இருந்து தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதன் செவிகள் மற்றும் நாசி உணர்வு மிகவும் கூர்மையானதால் தூரத்தில் வரும் ஆபத்தையும் முன்கூட்டியே உணர முடியும். சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வாழும் இந்த விலங்கு ஆப்பிரிக்க காட்டுச்சூழலின் முக்கிய உயிரியல் சமநிலையை பேணுவதிலும் பங்கு வகிக்கிறது. இவ்வாறு வெளிப்பார்வைக்கு சாதாரணமாக தோன்றினாலும் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றியின் இயற்கையின் மிகுந்த வலிமை மற்றும் உயிர் வாழ்வு திறனின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தகவல் தளத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார், ஆதிக் ரவிச்சந்தர் இணைந்த குரலில், விஸ்வ எட்வான் கற்பனை வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் 2025 வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். We'll be right back.

நேர்கள் இதுவரை தகவல் தளத்தில் வர்த்தக் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்டோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம்பருவத்தில் வானொலி என்பது எங்கள் குடும்பத்தில் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதில் வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோல வந்து ஒரு நாடகத்துல முதல் தடவையா நடிக்கிறோம். அது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு

0: அவங்கள வந்து ரேடியோ மூலமா கேட்கும்போது, நேர்ல கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே, ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
1: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழித்து போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்லப்போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்போவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்போவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்போவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து என்னால் மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலேயும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலிலும்

0: மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்களை வந்து நோட் புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 வயசு ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடர்.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
5: வீரம், சமூக சேவை, சுற்று

0: சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். முதலில் ஸ்ரீ மதுராபுரி நிலையே என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், விஸ்வச்சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டோம். சாலவாக்கம் எஸ் பி ரகுராமன் அவர்கள் தவில்

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் தங்களது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் தங்களது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7 கோடியே 50 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை வசதி உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு அளவிலான கழிவுநீர் குழாய்களை 15 நாட்களுக்குள் பாதாள சாக்கடையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வானொலி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி பணியாளர்கள் ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அஜந்தா சிக்னல் அருகே இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்நடைப்பயணம் கடற்கரை சாலை வழியாக சென்று டியூப்ளக்ஸ் சிலை அருகே நிறைவடைந்தது. தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக நேற்று கேரளத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

நேரம் காலை 10:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ அசைய அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஃபேஸ்புக்ல முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றிமாறன். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் கிருஷ்ணா.

நேரம் காலை 10:08 39 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் ராஜபாளையம் பிரபு வீரா. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பொண்டாட்டி ராஜ்யம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தர்மயுத்தம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை அந்தோனிராஜ். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் புன்னகை மன்னன்.

நேரம் காலை 10:22:57 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நல்வாழ்வு காணலாமே.

நேரம் காலை 10:31 12 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள்.

கேட்டாலே இனி குமுகனூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் வேதாரண்யம் வட்டம் 4 வேதபதி கே பி ராஜதுரை தலை ஞாயிறு ஏ ராஜா முகமது இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் உன்னால் முடியும் தம்பி.

கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பாசம்.

0: தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக
1: நேரம் காலை 10:45 38 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார், சுஜாதாகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் சிங்காரவேலன்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நிறைவாக வரும் பாடல், பொதுவாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்களுக்காக பொது பாடலாக வேட்டவளம் குமார், டத்ரெங்கி பட்டபாரா சத்தீஸ்கர் குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகராஜ் குடும்பத்தினர், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஓம் பிரகாஷ், திண்டுக்கல் மாவட்டம் சரவணன் அழகுமணி வைரப்பிள்ளைப்பட்டி, பட்டாளம் அப்துல் ஜலீல், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், தூத்துக்குடி மாவட்டம் பாபு முள்ளக்காடு, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், மகராஜ் கீர்த்தன் குடும்பத்தினர், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, இவர்களுக்காக பொது பாடலாக படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகியவை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 இன்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் தலைமை விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உள்ளனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக பிரபல பேச்சாளர் திரு ராஜாவின் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி 90 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்குபெற்ற நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிறைவாக சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோ குமணன் நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்தார். இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்ச்சி நிர்வாகி திருமதி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு செந்தில்குமார், உதவி பொறியாளர் திரு ஜெயந்தி உட்பட 100 மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 11:02.
1: ஆகாஷ்வாணி
2: இலக்கியம் பேசுவோம். பொருளாற்றுப்படையில் பன்முகத்திறம். பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் பொருளாற்றுப்படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறோம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பொருளாற்றுப்படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் நாம் உரையாடப் போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
4: பொருளாற்றுப்படை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று, அதாவது பழந்தமிழ் இலக்கிய வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாட்டு என்பது 10 பாட்டையும் தொகை என்பது 8 தொகை நூல்களையும் குறிக்கும். அந்த வகையில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுதான் பொருளாற்றுப்படை. இந்த 10 பாட்டு நூல்களை குறிப்பதற்காக பழைய வெண்பா ஒன்று இந்த நூல்களை அழகாக பட்டியல் படுத்தும். அந்த வகையில் முருகு, பொருணாறு, பான் 2 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் 10 என்று 10 பாட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து போல 10 பாட்டு நூல்களுள் முதன்மையாக அமைந்திருந்தாலும், காலத்தால் முற்பட்ட வரிசையில் 10 பாட்டு நூல்களுள் பொருளாற்றுப்படை முதலில் இடம்பெறுவது இதற்குரிய சிறப்பாகும். இந்த நூலானது 248 அடிகளை உடையது. இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகாற்பெருவளத்தான், அதாவது கரிகாலச் சோழன் என்கின்ற சோழ அரசனை பற்றி இங்கு அவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு முதலானவற்றையும், அவனுடைய கொடைத்திறம், இன்னும் பல பன்முகத்திறத்தையும் இதிலே முடத்தாம கன்னியார் எடுத்துரைக்கின்றார்.
3: அருமையா சொன்னீங்க சார். ஆற்றுப்படை

0: என்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆற்றுப்படை என்று சொல்லுவது சங்க இலக்கிய நூல்களில் புறநர் ஆற்றுப்படையில் இது ஆற்றுப்படை வரிசையில் அமைந்த நூல். எந்த ஒரு சொல்லுக்கான பொருளாக இருந்தாலும் நம்முடைய தமிழிலே தோன்றிய முதன்மையான நூலான தொல்காப்பியத்தில் அதற்கான கூறுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆராய்வது ஆய்வுலகினுடைய மரபு. அந்த வகையில் ஆற்றுப்படைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ளனவா, தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியர் சொல்லுவார், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனிதிர சொன்ன பக்கமும் என்று அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் வளம் பெற்ற ஒரு கலைஞன் பொருள் வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனுக்கு தான் எங்கே பொருள் பெற்றோம், தாம் முன்பு எப்படி வறுமை நிலையில் இருந்தோம், ஒரு அரசனை சந்தித்து அவனிடத்தில் பொருள் பெற்ற பிறகு தன்னுடைய வறுமை நிலை எப்படி மாறியது, அதாவது தான் பெற்ற அந்த வளத்தை தன்னை ஒத்த கலைஞனும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. இதைத்தான் தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்கின்றார். இதிலே பொருணர் ஆற்றுப்படையில் வருகின்ற பொருணர் என்பவர்கள் தடாரி அல்லது கிணை இசை கருவியை இசைத்து பாடியும் ஆடியும் நடித்து காட்டும் ஒரு கூத்தர். இந்த பொருணரை ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பொருணர் மூவகையினர் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே பொருணராற்றுப்படையில் பெறும் பொருணன் வந்து போர்க்களம் பாடும் பொருணனாக காட்டப்படுகின்றான். இந்த பொருணராற்றுப்படையில் வருகின்ற பொருணன் கரிகாட்பெருவளத்தானிடம் சென்று பரிசில் பெற்று திரும்பிய ஒரு பொருணன் தான் எதிரே கண்ட வறுமையில் வாடும் பொருள் வளம் பெறாத ஒரு கலைஞனை பார்க்கின்றான். பார்த்து தான் யாரிடத்தில் பொருள் வளம் பெற்றோம், தன்னுடைய வறுமை எவ்வாறு நீங்கியது என்பதை பற்றி அந்த பொருணனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகின்றான் என்ற வகையில் இந்த நூல் பொருணர் ஆற்றுப்படை என்னும் பெயரினை உடையதாக உள்ளது.
0: ஆற்றுப்படை என்றாலும் என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருணர் ஆற்றுப்படைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு பெண்பாற்புலவர் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் கூறுவது உண்டு. இருந்தாலும் அவர் பெண்பாற்புலவரோ புலவர் என்ற வகையில் அவர் அந்த இலக்கியத்தை மிக நயமாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பாற்புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையில் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பாற்புலவர் அல்லது ஆண்பாற்புலவர் என்ற அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையில்லை. இதுவரையில் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி அவர் ஒரு பெண்பாற்புலவர் என்று சொல்வது வழக்கம். அந்த வகையில் அவருடைய கவித்திரம் இங்கே போற்றுதலுக்குரியது. இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாற்பெருவளத்தான், அதாவது முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் என்று கருதப்படக்கூடிய கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் கரிகாற்பெருவளத்தான் என்றெல்லாம் இவனை போற்றி புகழ்வார்கள். அதாவது இந்த முற்கால சோழ சாம்ராஜ்யம் நிலை நிறுத்தி ஆட்சி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவன் கரிகாற்பெருவளத்தான். இந்த கரிகாற்பெருவளத்தானினுடைய கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, அவன் கலைஞர்களை வரவேற்று உணவு அளித்த முறை, அவனுடைய விருந்தோம்பல் பண்பு, அவன் கொடை நல்கி அவன் கலைஞர்களை அனுப்புகின்ற விதம், இவற்றை பற்றியும் முடத்தாம கன்னியார் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர்களினுடைய வர்ணனை, அதாவது விரலி வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, சோழ நாட்டினுடைய வளம், காவிரியின் வளம், இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் முடத்தாம கன்னியார் அழகாக கவிநயம் மிக்க ஒரு சொல் ஆட்சியை அங்கே பயன்படுத்தியிருப்பார்.
0: இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் பாட்டுடை தலைவன் இருவரை பற்றியும் அருமையாக சொன்னீங்க.
1: கரிகாற்பெருவளத்தானுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த பத்து பாட்டு நூல்களிலே பொருணராற்றுப்படைக்கு மட்டும் பாட்டுடை தலைவனாக இல்லாமல் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதாவது புகார் நகரினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நூல்

0: பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூலுக்கும் கரிகாட்பெருவளத்தான் தான் பாட்டுடைய தலைவன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பார் வந்து பாடியிருப்பார். கரிகாட்பெருவளத்தானுக்கு பல சிறப்புகள்ல இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் என்னும் பாடல் அடியால் இவனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சே சென்னி என்றும், அவன் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவன் என்றும், ஆகையினால் இவனை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். ஆகையினால் இவனை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். அதாவது கரிகால சோழன் என்பதற்கான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு சில புனை கதைகள், கற்பனை கதைகள் சொல்லப்படுவது உண்டு. அதை யாவரும் அறிந்த ஒன்று. பகைவர்கள் இவனை கொல்ல கருதி அவன் தங்கியிருந்த இடத்திற்கு தீ இட்டதாகவும், அவ்விடத்திலிருந்து அவன் தப்பித்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய கால் ஒன்று கருகியதாகவும், ஆகையினால் இவனுக்கு கரிகால சோழன் என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கற்பனை கதை உண்டு. அது எவ்வகையில் உண்மை என்று எவருக்கும் தெரியாது. இது பரவலாக ஒரு கற்பனை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்படி உரந்தை, புகார் ஆகிய நகரங்களை ஆட்சி செய்து கடல் வணிகத்தில் சிறந்து இலங்கையின் மேல் போர் செய்து ஈழத்தை கைப்பற்றி அங்கு சிறைபிடித்த வீரர்களை கொண்டு காவிரியினுடைய கரைகளை பலப்படுத்தியவன் கரிகால சோழன். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணையை இன்றும் நாம் புனரமைத்து பயன்படுத்துவது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் புனரமைத்து புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவது வந்து, இது ஒரு சிறப்பிற்குரியது. நம்முடைய கரிகால சோழனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லணை, இந்த சிறப்பு கரிகால சோழனுக்குரியது.
1: அருமையா சொன்னீங்க சார். கரிகால சோழன் பத்தியும் பாட்டுடைய தலைவன் ஆசிரியர் பற்றி அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துடுவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்நூலினுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரலியினுடைய வர்ணனை, கற்பனை, உவமை, அரசனுடைய விருந்தோம்பல், அரசனினுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, காவிரியினுடைய வளம், வனப்பு, இப்படி பன்முகப்பட்ட பார்வையில் இந்த நூலினை நல்ல ஒரு கவித்துவமாக பாடியிருக்கின்றார் முடத்தாம கன்னியார். அதன் அடிப்படையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பன்முக திறங்களாக இந்த கூறுகளை நாம் சுட்டலாம்.
0: இந்த நூலுடைய பன்முகத்திறன் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த புறநராற்று படை நூலில் யாழ் எவ்வாறெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாழினுடைய வர்ணனை பற்றி சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய தமிழர் மரபு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசையை அறிந்தவர்கள் என்பதற்கு இந்த இலக்கியம் ஒரு நல்ல சான்றாக அமைகின்றது. யாழினுடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லுவார்கள். அதிலே பேரியாழ் 21 நரம்புகளை உடையதாகவும், மகரையாழ் 19 நரம்புகளை உடையதாகவும், சகோடையாழ் 14 நரம்புகளை உடையதாகவும், செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை உடையதாகவும் பொதுவாக சொல்லுவார்கள். இங்கே நூலினுடைய தொடக்கத்திலேயே யாழை அழகாக வர்ணனை செய்கின்றார் இந்த புலவர். அதாவது யாழினுடைய உறுப்புகளை அதனோடு தொடர்புடைய ஒன்றோடு அழகாக ஒப்புமைப்படுத்துகின்றார் இந்த புலவர். மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருபுறமும் தாழ்ந்து நடுவில் உயர்ந்திருக்கும் பத்தல் என்னும் குடம், அதாவது யாழினுடைய உறுப்புல பத்தல் என்கின்ற ஒரு உறுப்பு, அது எது போன்று இருந்ததாம், மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருந்ததாம் பத்தல் என்கின்ற உறுப்பு, யாழினுடைய உறுப்பு. அததான் அழகா சொல்றார் அவரு செய்யுள்ள குலப்பு வழி என்ன சுவடுபடு பத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக விளக்கு சுடரின் நிறம் போல, அதாவது விளக்கினுடைய சுடரினுடைய நிறம் போல சிவப்பாக இருக்கும் மூடிய உரை, அதாவது அந்த யாழை போர்த்தப்பட்ட தோல் வந்து செந்நிறத்தில் இருந்ததாக சொல்லுகின்றார். அது அழகாக விளக்கு அழல் உருவின் விசியுரு பச்சை என்று ஒப்புமைப்படுத்துகின்றார். அதாவது மேலும் யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்கின்ற பொழுது பார்த்தவுடன் பிறரால் அறிய முடியாத இளம் கற்பத்தையுடைய சிவந்த நிறத்தை உடையவளின் அழகிய வயிற்றின் நடுவே மெல்லிய மயிரானது தொடர்ந்து விளங்கும் காட்சியைப் போல யாழினுடைய அடிப்பகுதி இருந்ததாக வர்ணிக்கின்றார். வலையில் வாழும் நண்டினுடைய கண்களை கண்டது போன்ற துளையினுடைய வாயை மூடிய ஆணிகள் இருந்ததாகவும், யாழினுடைய வாய்ப்பகுதி 8 நாள் திங்களினுடைய உருவத்தை ஒத்திருந்ததாகவும், பாம்பு தலை தூக்கியது போன்று அதனுடைய தண்டுகள் இருந்ததாகவும், கருநிற பெண்ணின் முன் கையில் அணிந்த வளையல் நெருக்கமாக இருப்பது போன்ற வார்க்கட்டு அவ்வாறு இருந்ததாகவும், நன்கு குத்தப்பட்ட திணை அரிசி போல நரம்பு, அதாவது யாழினுடைய நரம்பு இருந்ததாகவும் இங்கே வர்ணிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் இப்படி யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்துவிட்டு கடைசி அடியில் என்ன சொல்லுகின்றார் முடத்தாம கன்னியார், நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட மணமகள் யாழினுடைய முழு தோற்றத்திற்கு உவமை என்று அழகாக கடைசி அடியில இதை வந்து அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்.
0: ஒரு யாழுக்கு என்னவெல்லாம் வர்ணனை பண்ணிருக்காங்க கேக்குறதுக்கே அருமையா இருக்கு.
1: அது மட்டும் இல்லைங்க சார், யாழினுடைய வர்ணனை செய்த புலவர் அடுத்ததாக விரலியினுடைய கேசாதிபாத வர்ணனையும் இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கருமணல் போன்ற கூந்தல், அதாவது செய்யுள்ள சொல்ற அரல் போல் கூந்தல்,

வறல் என்பது என்னன்னா, மழை காலங்களில் நீரோடைகளில் நீரோடி நீர் படிந்த பின்பு நீர் காய்ந்த பின்பு ஓடை மணலின் மேல் கரு நிறத்தில் அழகாக படிந்திருக்கும். அந்த கருமை நிறத்தை போன்ற கூந்தல், அரல் போல் கூந்தல் என்று வர்ணிக்கின்றார். அந்த விரலியினுடைய நெற்றி எப்படி இருக்கின்றதாம், பிறை போல் திருநுதல் அப்படின்னு சொல்றார். அதாவது பிறை என்பது என்னது, நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருநுதல், அவளுடைய நெற்றினுடைய வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலின்

0: அதாவது பிறை என்பது என்னது? நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருணுதல், அவளுடைய நெற்றினுடைய வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலைவில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம். அவளுடைய கண்ணம் கொழுவிய கண்ணம் என்கின்றார். அவளுடைய கண்கள் குளிர்ச்சி பொருந்திய கண்கள் என்று ஒப்பமை செய்கின்றார். அவளுடைய வாயோ இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்று வர்ணனை செய்கின்றார். அதாவது இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களையுடைய வாய் என்கின்றார். முத்துக்களை போன்ற வரிசையான பற்கள் என்று வர்ணிக்கின்றார். இவளுடைய காதுகள் மகர குடைகள் அசைந்தாடும் காதுகள் என்கின்றார். கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும், அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றாள். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது கிளியின் அழகு போன்ற வளமான கூரிய நகங்கள் என்கின்றார். அழகிய தனங்கள் நீர்ச்சுழி போல கொப்புள், நுண்ணிய மேகலை அணிந்த இடை, யானையினுடைய துதிக்கை போன்ற தொடை, ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு போன்றது அவளுடைய நாக்கு என்று, இப்படி ஒட்டுமொத்தமாக விரலியை இப்படி வர்ணனை செய்துவிட்டு கடைசியாக தனது செய்யுள் அடியில் சொல்லுகின்ற பொழுது, மயிலினுடைய சாயலை ஒத்தவளாக இருந்தால் அந்த விரலி என்று விரலியை இப்படி வர்ணிக்கின்றார் இந்த புலவர்.
1: யாழ் விரலியின் கேசாதிபாத வர்ணனை இரண்டுமே அருமையான ஒரு பகுதி, அதில் அதை சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் சிறப்பு பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலினுடைய பாட்புடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அன்றைக்கு இருந்த அரசர்கள் எல்லோரும் தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே கரிகால் பெருவளத்தான் என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு பொருணன் ஒருவன், அதாவது வறுமை நிலையில் இருந்த பொருணன், பொருள்வளம் பெற்று பொருள்வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனை எப்படி ஆற்றுப்படுத்தினான், தன்னுடைய நிலை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது பொருள்வளம் பெற்ற பிறகு தன்னுடைய நிலை எப்படி மாறி இருக்கின்றது, ஆகையினால் நீயும் சென்றால் இதுபோல பொருள்வளத்தை பெறலாம், உம்முடைய வறுமையும் தீரும் என்று பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனுக்கு ஆற்றுப்படுத்துகின்றான். இந்த பொருள்வளம் பெற்ற பொருணன் தான் எப்படி சென்றோம், யாரிடத்தில் சென்றோம், யார் தமக்கு பொருள் நல்கியது என்பதை அழகாக புலவர் பொருணனின் வாயிலாக சொல்வது போல அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த பொருணன் கரிகாற்பெருவளத்தானை பார்ப்பதற்காக சென்றானாம். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததெனில், எல்லா கலைஞர்களும் அந்த காலத்தில் வறுமை நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ உடுத்திக் கொள்வதற்கோ சரியான ஆடைகள் இல்லை. அவர்கள் நாடோடிகள் போல அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக தங்களுக்கென்று ஒரு இருப்பிடம் ஏதும் கிடையாது. எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கு நாடி சென்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் நிலையில்தான் அக்காலத்தில் கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் திறமை இருந்திருக்கின்றது. யாழ் இசைப்பது, நடிப்பது, நடனமாடுவது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறன்களை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அக்காலத்தில் அந்த கலைஞர்கள். அப்படி திறன்மிக்க அந்த கலைஞர்கள் தங்களுடைய உருவம் ஈரும் பேனும் நிறைந்த உருவத்தை உடையவர்களாகவும், கிழிந்த ஆடை, அந்த கிழிந்த ஆடையையே மீண்டும் தைத்து கிழிந்த ஆடை அணிந்தவர்கள், வேர்வை நாற்றத்தை உடையவர்களாகவும் அந்த கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கரிகாற்பெருவளத்தானை சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த பிறகு அவன் பொருள்வளம் நல்குகின்றான். தாங்கள் பொருள் பெற்று வறுமை நீங்குவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தோம் என்பதை புருணன் வாயிலாக இந்த புலவர் சொல்லுவது, இந்த செய்யுள் அடிகளில் இப்படி சொல்லுகின்றார். ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரோடு நனைந்து வேற்று இழை நுழைந்த துன்னல் சிதா அர் துவர நீக்கி நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை நல்கி மழையென மருளும் மகிழ்ச்சை மாடத்து இழை அணி வனப்பின் இன்னகை மகளிர் போக்குயில் பொலங்கலம் நிறைய பல்கால் வாக்குவு தர தர வருத்தம் நீங்கி ஆற உண்டு பேர் அநியற்போக்கி செருக்கொடு நின்ற காலை அப்படின்னு சொல்றார். அதாவது, நாங்கள் அரசனை சந்திப்பதற்காக சென்றோம். நாங்கள் அணிந்திருந்த ஆடைகள் இப்படிப்பட்ட அழுக்கடைந்த ஆடைகளாக இருந்தது. அவனை சந்தித்த உடனேயே உறவினர்களை பார்த்தால் எப்படி ஓடோடி சென்று அவர்களை வாரி அணைத்து அவர்களை மகிழ்விப்போமோ, அதுபோல எங்களை கண்டதும் நெருங்கிய உறவினர்களை கண்டது போல எங்களுடன் வந்து அழகாக விரும்பி அவன் எங்களுடைய அருகாமையில் வரவழைத்து அவன் அமர வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பொருணன் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்றான். கரிகார் பெருவளத்தான் இப்படி அவர்கள் ஈரும் பேனும் இருந்து அரசாண்ட வேர்வையால் நனைந்த அந்த கந்தல் ஆடையை நீக்கி பூ வேலைப்பாடுகள் அமைந்த பாம்பினுடைய தோலினை ஒத்த மென்மையான ஆடையை அவர்களுக்கு நல்கினானாம். முதலில் ஆடையை உடுத்தி கொள்ள அவர்களுக்கு ஆடையை நல்குகின்றான். அதன் பிறகு அந்த பொருணன் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருக்கின்றான். ஆகையினால்

0: களைப்பை நீக்குவதற்காக அந்த காலத்தில் பெருந்தினர்களுக்கு, தன்னை நாடி வருபவர்களுக்கு கல் உண்ணக்கூடிய வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கமாக அன்றைக்கு இல்லை. ஏன்னா விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கல் உண்ணுதல் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இந்த பொருணனுக்கு அந்த அரசனுடைய ஏவல் பணி செய்யக்கூடிய மகளிர் பொன் வட்டில், அதாவது பொற்கிண்ணத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை ஊற்றி பலமுறை கொடுக்குறாங்க. இவனோ நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த கலைஞன், ஆகையினால் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த கல்லை வாங்கி அவன் மீண்டும் மீண்டும் பருகுகின்றான். ஏன்னா அவன் நெடுந்தூரம் வந்த அந்த களைப்பில் இருப்பதினால் அந்த கல் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பானமாக அவனுக்கு தெரிகின்றது. ஆகையினால் அவன் நிறைய நான் கல்லை குடித்தேன் என்று தன்னுடைய அந்த நிலையை அந்த பொருணனுக்கு எடுத்து சொல்வதுதான் இங்கே புலவர் வந்து சொல்கிறார். இப்படி நான் குடித்தேன், என்னுடைய வருத்தம் போகியது, மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அதன் பிறகு அரசனுடைய அரண்மனையினுடைய ஒரு பக்கத்தில் எனக்கு தங்குவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கூட்டத்தோடு நான் என்ன பண்ண, கல்லுண்ட மயக்கத்தில் அங்கே நான் வந்து உறங்கினேன். அதன் பிறகு எந்த ஒரு நடுக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த புறன் வந்து சொல்லுவதாக புலவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு காலை எழுந்த பிறகு அவன் மீண்டும் அந்த கல்லுண்டு இருந்தமையால் அவன் மேலே ஒரு நறுமணம், அதாவது அங்கே நிறைய நறுமண பொருட்களும் இருந்தது, கல்லும் உண்டதனால் அவன் மேலே ஒரு விதமான நறுமணம் மிக்க வாடை அவன் மீது வீசியது. அவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றதாம். ஏன்னா அவன் கல் உண்டதனால அந்த வாசனைக்கு வண்டுகள் எல்லாம் அவன் மீது மொய்க்கின்றதாம். அவன் மருண்டு போகிறான். இது என்ன கனவோ என்று தன் உள்ளத்துக்குள் நினைக்கின்றான். அதன் பிறகு அவன் தெளிவடைகின்றான். இல்லை இல்லை, இது நனவுதான் என்று அவன் என்ன பண்ணுறான், தெளிவடைகின்றான். அதன் பிறகு அரசனை அணுகுகின்றான். வாயிற்காவலன் விரைவாக அந்த பொருணனை அழைத்து வர அரசன் கட்டளையிடுகின்றான். அரசனை காண்பதற்காக புருணன் செல்லுகின்றான். அந்த புருணர் கூட்டத்தை அழைக்கின்றான். வருக வருக என உறக்க கூறி வரவேற்றான் என்று புலவர் சொல்லுகின்றார். அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட உணவு? கரியும் சோறும் நிறைந்த உணவு. அந்த உணவு கொடுக்கும் முறை பற்றி முடத்தாமக்கண்ணியர் அழகாக சொல்றாங்க. அருகம்புள் கட்டுகளை தின்று கொடுத்த செம்மறியாட்டு கிடாயினுடைய வேக வைத்த இறைச்சியினுடைய தொடை கறி நன்கு வெந்ததை உண்ணுங்கள் என பல முறை அவங்களுக்கு என்ன பண்ணனா, அந்த இறைச்சி உணவை அரசன் வழங்கினானாம். அதை செய்யுளடிகள் இப்படி சொல்லுது, காழின் சுட்ட கோழுன் கொழும் குறை அப்படின்னு செய்யுளடிகள் சொல்லுது. அதாவது இன்னைக்கு கூட நாம் வந்து உணவகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைச்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியில், அதாவது வெப்பப்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியில் செருகி கோர்த்து சுட்ட கொழுத்த பெரிய தசை துண்டங்களை அவங்களுக்கு அரசன் விருந்தோம்பல் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட உணவை மீண்டும் மீண்டும் கொடுத்ததனால அவங்க இதை தின்று தின்று திகட்டி போச்சு. இறைச்சியை உண்டதனால் அவர்களுடைய பற்களினுடைய முனை வந்து மழுங்கி போயிற்றாம். அதன் பிறகு வேறு பல தின்பண்டங்களையும் அந்த கலைஞர் கூட்டத்திற்கு கரிகாற்சோழன் வந்து வழங்கினான். இப்படி இவனுடைய விருந்தோம்பல் முறை மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாது ஒரு அரசன் விருந்தோம்பல் செய்வதற்கு தன்னுடைய பணியாளர்களிடம் சொன்னாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அரசன் பணியாளர்களிடத்தில் சொல்லி விருந்தோம்பல் செய்யவில்லை. அந்த கலைஞர்களோடு உடன் அருகாமையிலிருந்து அவர்களுக்கு அரசன் உணவு அளித்தான் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுடைய செய்தி பாருங்க. ஒரு அரசன் சாதாரண கலைஞர்களுக்கு அருகாமையிலிருந்து உணவு கொடுத்தான். அவர்களை தின்னுங்கள் தின்னுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அரசன் அருகாமையிலிருந்து உணவு செய்திருப்பது அந்த காலத்து அரசனுடைய ஒரு பண்பாட்டை எங்கே நமக்கு பாடமாக காட்டுகின்றது இக்காலத்திற்கு.
1: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் பற்றி அருமையா சொன்னீங்க, அவருடைய கொடைச்சிறப்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விருந்தோம்பல் செய்தவன் கொடையாக பல பொருட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, இவர்கள் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கேயே உண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று முன்கூட்டியே அரசன் வந்து சொல்லியிருப்பான். இப்படியே இவர்கள் வந்து பல நாட்கள் இந்த விருந்தோம்பலில் திளைத்து கடைசியாக எப்படி இருந்தாலும் தங்களுடைய இடம் நோக்கி நகர வேண்டும் அல்லவா. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல விரும்பி, அதாவது என்ன பண்ணுறாங்க, அரசன் கிட்ட போயிட்டு ஒரு அன்பு கலந்து அவனோட சொல்கிறாங்க, அரசே இப்படி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம்,

0: என்று இருக்கின்றோம் அப்படின்னு விடை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று மெதுவாக கூறினார்களாம். அப்போது அரசன் அவர்களை சொல்வதை கேட்டு, விரைவில் எங்களை விட்டு பிரிகின்றீர்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னானா. அதாவது நீங்க இன்னும் பல நாட்களுக்கு இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உடனடியாக இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது என்று அரசன் சொன்னானாம். அது கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றி கொள்ளுகின்றான். என்னன்னா, பிரிவு ஒன்றுதான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றி கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின்ற, அதாவது தங்களுடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடையாக யானை கன்றுகள், அதாவது யானையினுடைய கன்றுகளுடன் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் அவற்றோடு பிற பொருட்களையும் பரிசாக நல்குகின்றான். நான்கு குதிரைகள் பூட்டிய யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட தேரினையும் அவர்களுக்கு நல்குகின்றான். குதிரை செலுத்துவதற்கு தார்குச்சி என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த தார்குச்சியினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஆணியை நீக்கிவிட்டு தாறு கலைந்து அப்படின்னு செய்யுளடிகள் குறிப்பிடும். அந்த ஆணியை நீக்கிவிட்டு அந்த தார்குச்சியை கலைஞரிடம் கொடுக்கின்றான். ஏனெனில் இவர்களுக்கு விரைந்து செலுத்த தெரியாது. ஒருவேளை தார்குச்சி வந்து குதிரையின் மேல்பட்டால் அது மிக விரைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகினால், இவர்கள் பழக்கப்படாதவர்கள் ஆகையினால் அந்த தாறு கலைந்த அந்த இரும்பு ஆணியை கலைந்து அந்த குச்சியை வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் 7 அடி அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் என்ன பண்றான், வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த மரபு இன்றைக்கு கூட நம்முடைய தமிழருடைய மரபிலே இன்றளவும் இருக்குவதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனே இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுடையவனாக இருந்திருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கொடையாளனாக கரிகாலன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பொருணராற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் இதற்கெல்லாம் சான்றுகளாக இன்றளவும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பொருணராற்றுப்படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் முனைவர் சா. கண்ணதாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரிகால சோழனின் விருந்தோம்பல் பற்றியும் பார்த்துட்டோம், கொடையை பற்றியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி முற்கால சோழர்களில் தலைச்சிறந்தவர் கரிகாலன் என்பது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. புறநாராற்று படையில் கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி சொல்கிறாங்க.
1: கரிகால சோழன் புறநாராற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களிலும் அவனுடைய வெற்றி வீரச்சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி வேலும் பல தேர்களும் உடையவன் இவனுடைய தந்தையான இளஞ்சேர் சென்னி. அந்த இளஞ்சேர் சென்னியினுடைய மகன்தான் கரிகால சோழன். முருக பெருமானினுடைய கோபம் கொண்டவன் என்று புறநராற்றுப்படை குறிப்பிடுகின்றது. பகைவர் அஞ்சும் அளவுக்கு கரிகாற்பெருவளத்தான் இருந்தான். அவனுடைய வலிமையை அறியாமல் போரிட்ட மன்னர்கள் கூட அதன் பிறகு அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு காத்திருந்தார்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் கரிகாற்பெருவளத்தானினுடைய வலிமை பற்றி அறியாதவர்கள் அவனோடு போரிட்டு புறமுதுகிட்ட பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு காத்திருந்தார்களாம் என்று புறநராற்றுப்படை சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வெற்றிக்கும் பகைவர்கள் இவனை பார்த்து அஞ்சுவதற்கும் சில ஒப்பமைகளையும் முடத்தாமக்கண்ணியார் புறநராற்றுப்படையில் சொல்லுகின்றார். அதாவது, காலையில் மெல்ல தோன்றி பின் தன் வெம்மை கதிர்களால் உலகை தன் வயப்படுத்துகின்ற சூரியனை போன்று பிறந்து தவழ்ந்து தொடங்கிய காலம் முதல் பல நாடுகளை தன்னுடைய வலிமையால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் இந்த கரிகாற்பெருவளத்தான். அதாவது, சூரியன் உதயமாகின்ற பொழுது அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை குறைவாக இருக்கும், இன்றும் நேரம் ஆக ஆக அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை தன்மை அதிகமாகும். அதுபோல இவன் பிறந்து தவழ்ந்து வளருகின்ற காலத்திலிருந்து அதன் பிறகு இவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய, ஒரு வெற்றி வீர சிறப்புடைய ஒரு அரசனாக உருவம் எடுக்கின்றான். பல வெற்றிகளை குவிக்கின்றான். அதற்கும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யமனை விட வலிமை உடையது யாளி என்னும் மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மிருகம் பால் மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய முதல் வேட்டையிலேயே ஆண் யானையே கொன்று விழுத்தும் அளவுக்கு வலிமை உடையதாம் இந்த யாளி என்கின்ற மிருகம். அதுபோல சிறு வயதிலேயே வெண்ணி என்ற ஊரில் பனம்பூ மாலை அணிந்த சேரனும், வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும், இன்னும் வேளிர் மன்னர்களும் ஒரு சேர இவனிடத்தில் போருக்கு வந்து விட்டார்கள். அப்படி போருக்கு வந்த சேரனையும் பாண்டியனையும் வேளிர் மன்னர்களையும் ஒரு சேர வெண்ணி என்ற இடத்திலே அவர்களை போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடுகின்றான். இது கரிகால சோழனுடைய வெற்றி சிறப்பிற்கும் வீரச்சிறப்பிற்கும் இது நற்சான்றாக திகழ்கின்றது.
0: கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து சொன்னீங்க, அருமையாக இருந்துச்சு. நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னீங்க. அடுத்து, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான். இத்தகைய சோழ நாட்டினோட வளம் கரிகாலனோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு?
1: கரிகாலனுடைய சோழ நாடு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு பாய்வது தான். அதை பட்டினப்பாலையில் அழகாக

0: அழகாக கடியலூர் உருத்திரங்கண்ணன் அழகாக சொல்லுவார், சோழ நாடு இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த பழமொழி சோறுடைத்து என்கின்ற அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தி இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு. சோழ நாடு சோலைவனம் போல பறந்து விரிந்திருப்பதற்கு காரணம் காவிரி பாய்வதினால்தான். அதுதான் கா என்பது சோலை, விரி என்பது விரிந்திருப்பது. சோலை போல விரிந்திருப்பதினால்தான் காவிரிக்கு காவிரி என்ற பெயர் வந்ததோ என்று அறிஞர்கள் இப்படி விதந்தோதி சொல்வது உண்டு. கரை புரளும் கடற்கரை சூழ்ந்த பரப்பினை உடையதாக சோழ நாடு இருந்திருக்கின்றது. அங்குள்ள ஒவ்வொரு குடியிருப்பிலும் தென்னஞ்சோலையும் நெற்கதிர்களும் இருக்கும். அங்கு கிடைக்கும் உதிரம் கலந்த சோற்றை உண்டது காக்கை. நொச்சி மரத்தினுடைய நிழலிலுள்ள மணலுக்குள் ஆமை முட்டைகள் ஈன்று பொறிக்கும். காக்கை அந்த ஆமை குஞ்சுகளை பின்னர் உண்பதற்காக பாதுகாத்து வைக்குமாம். பலாச்சுளைகளை தின்றுவிட்டு காஞ்சி மரத்தில் மருத மரத்திலும் இருக்கும் மயில்கள் ஆரவாரம் செய்யும். கழனிகளில் உழவர்களினுடைய பாட்டொலி ஒலிக்கும். அடம்பங்கொடி, பகன்றை கொடி, புங்கமரம் ஆகியவற்றை உடைய அந்த சோலையில் மலர் அரும்பிய ஞாழல் மரமும் பிற மரங்களும் கூட்டமாக வளர்ந்து நிற்கும். அங்கு இருக்க பிடிக்காத மயில்கள் இறால் மீன்களை உண்ணும் நாரை கூட்டம் தங்கியிருக்கும் புன்னை மரக் கிளைகளில் தங்க விரும்பும். ஆனால் அலையோசைக்கு பயந்து பனை மரத்தின் மடல்களில் வந்து தங்கும். பின்பு அம்மயில்கள் தென்னை மரமும் வாழை மரமும் காந்தல் மலர்களும் மலர்ந்த சுரைபுன்னையும் கோட்டானும் இருக்கின்ற குடியிருப்புகளை கொண்ட பாக்கத்திற்கு செல்லுமாம். அங்கு வண்டின் பாட்டிற்கு ஏற்ப தோகையை விரித்து ஆடும். பின்பு நிலவின் நிறம் கொண்ட பல மணல் மேடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாம். சோழ நாட்டில் தேனையும் கிழங்கையும் விற்பவர்கள் அதற்கு ஈடாக மீனின் நெய்யும் கல்லையும் வாங்கிச் செல்வார்கள். கரும்பையும் அவலையும் கூறுகட்டி விற்பார்கள். மான் கறியும் கள்ளையும் வாங்கிச் செல்வார்கள். இப்படி சோழ நாட்டினுடைய வளம் பல வகையில் புறநராற்றுப்படையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது.
1: சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி புறநராற்றுப்படையில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்றது சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு.

0: திணை மயக்கம் அப்படின்னா என்ன? புறநாராற்றுப்படையில் திணை மயக்கம் உள்ளதா?
1: இந்த பத்து பாட்டு நூல்களில் புறநாராற்றுப்படையில் மிகுதியாக திணை மயக்கம் இருக்குது. திணை மயக்கம் என்பது என்னென்னா, நாம் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி இருப்போம். ஒவ்வொரு நிலத்திற்கும் கருபொருள், உரிபொருள் என்றெல்லாம் பட்டியல் படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு நிலத்திற்குரிய ஒரு கருபொருள் இன்னொரு நிலத்திற்கு விரவி வருவது, குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய உணவினை உண்டுவிட்டு மருத நிலத்திற்கு செல்வது, பின்பு நெய்தல் நிலத்திற்கு செல்வது, அல்லது மருத நிலத்து காக்கை நெய்தல் நிலத்திற்கு செல்வது, நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய நாரை மருத நிலத்திற்கு செல்வது. இப்படி ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அல்லது விலங்கு மற்ற நிலங்களிலும் காட்டப்படுவதை தான் நம்ம வந்து திணை மயக்கம், அதாவது விரவி வருவது. ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய கருபொருள் இன்னொரு நிலத்தில் விரவி வருவதை நாம் வந்துட்டு திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் திணை மயக்கமாக முன்கூட்டியே நான் இந்த திணை மயக்கத்தை காவிரியினுடைய வளம் என்ற இடத்திலும் நாம் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு சில சான்றுகளை நாம் இங்கே சொல்லலாம். குறிஞ்சி நில பண்ணை நெய்தல் நில பரதவர்கள் பாடுவார்களாம். குறிஞ்சி நிலப்பண்ணை குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் தான் பாடினா, குறிஞ்சி நிலப்பண்ணை நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பரதவர்கள் பாடுவார்கள். நெய்தல் நில மலர்களால் செய்த மாலையை குறிஞ்சி நில குறவர்கள் தங்களுடைய தலையில் சூடிக்கொள்வார்களாம். முல்லை நில காணவர்கள் மருத நில பண் பாடுவார்களாம். மருத நில உழவர்கள் முல்லை கொடி படர்ந்த காட்டு நிலத்தை விரும்பி கொண்டாடுவார்களாம். காட்டு கோழிகள் நெற்கதிர்களை கொத்தி தின்ன, வீட்டு கோழிகள் திணை அரிசியை கவர்ந்து உண்ண, மலைவாழ் மந்திகள் கடிமுகத்திலே முழுக, அக்கடிமுகத்திலே திரியும் நாரைகள் மலையிலே தங்கும். நாரை வந்து எந்த நிலத்திற்கு உரியது? மருத நிலத்தில் இருக்கக்கூடியது. இது போயிட்டு மலையில் திரியுமாம். மலை என்பது குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த இடமும் குறிக்கக்கூடிய அந்த இடத்துல எது போய் திரியுமாம்? இந்த நாரை போய் திரியும் என்றும், இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்னும் நால்வகை நிலத்தையும் குற்றமில்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆண்டவன் அறத்தோடு பொருந்திய தன் ஆட்சித்தரத்தை அனைவரும் அறிய காரணமான செங்கோல் ஆட்சியை உடையவன், வெற்றி வேட்படையை உடையவன் அந்த கரிகால பெருவளத்தான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்படி திணை மயக்கம், ஒரு திணைக்குரிய கருபொருள் இன்னொரு திணையில் மயங்கி வருவதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கின்ற இந்த நா நிலத்தையும் சேர்ந்த பகுதியை ஆண்டவன் இந்த கரிகால் பெருவளத்தான்.
0: திணை மயக்கம் என்றால் என்ன அப்படின்றது நேயர்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இலக்கியம் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு, குறிப்பாக சங்க இலக்கிய பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு புது விளக்கமாக இருக்கும். புறநாற்றுப்படையில் திணை மயக்கம் எப்படி இருக்குன்றதும் சொல்லிட்டீங்க. நம்ம முன்னே பேசும்போது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம பேசணும், அதில் சோழ நாட்டின் வளம் குறித்து பேசணும்,

0: இந்த வளத்துக்கு காரணம் காவிரி, நீங்க சொல்லிட்டீங்க. கா என்றால் சோலை, விரி என்றால் பறந்திருப்பது, அதனாலதான் பேர் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அருமையான ஒரு விளக்கம் அது. இத்தகைய காவிரியின் சிறப்புகள் குறித்து புறநாடாற்றப்படி என்ன சொல்லுது?
1: சூரியனுடைய கதிர்களால கஞ்சம் கொள்ளை தீந்து போனாலும், மர கிளைகளை நெருப்பு சுட்டெரித்தாலும், அருவிகள் வற்றி போனாலும், மழையற்று பஞ்சம் வந்தாலும், நற்பண்புகள் இல்லாது போனாலும், தான் மற்றும் வற்றாதாய் விளங்குவது காவிரி ஆறு. இது நரை கொடியும் நரந்தம் புள்ளையும் அகிலையும் சந்தனத்தையும் தன் கரைகள் எங்கும் ஒதுக்கி கொண்டே செல்லும். நுரைத்து ஆரவாரமிடும் அக்காவிரி வெள்ளம் குளத்திலும் கோட்டகத்திலும் புகுந்தோறும் நீராடும் மகளிர் வேகமாக குதித்து மூழ்கி விளையாடுவார்கள். குனிந்து அறுத்த நெற்கதிர்களை மலைபோல அடுக்குவார்களாம். நாள்தோறும் குவித்த போரில் புலிகடாவை நடக்க விட்டு உதிர்ந்த நெல்மணிகளை குதிர்களில் கொட்டி வைப்பார்களாம். இப்படி கொட்டி நிரம்ப இடமில்லை என்பதால நெல்மணிகள் சிதறி கிடக்குமாம். அதற்கு காரணமான செந்நெல் விளைகின்ற வரப்பையுடைய மருத நிலம் இது. ஒருவேளை நிலமானது ஓராயிரம் கலம் என்னும் அளவில் விளைச்சலை தருவதற்கு காவிரியாறுதான் காரணம் என்று புறநராற்றுப்படை பதிவு செய்கின்றது. இந்த காவிரியாறு பாதுகாக்கும் சோழ நாட்டிற்கு உரிமை உடையவன் இந்த கரிகால சோழன். அத்தகைய வளமான நாட்டையாலும் வல்லல் கரிகால சோழனிடம் சென்று பரிசு பெற்று உங்கள் வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெறாத வறிய பொருணனை ஆற்றுப்படுத்துகின்றான் இந்த புறநராற்றுப்படையில்.
0: காவிரியின் சிறப்புகள், அது புறநராற்றுப்படையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் அருமையா சொன்னீங்க. இன்னும் புறநராற்றுப்படையில அரிய செய்திகள் ஏதாவது இருக்கா?
1: கரிகால சோழனுடைய கோட்டை மதில் எப்பொழுதும் வந்து அவனுடைய வாயிலில் இசை கருவிகள் எப்பொழுதும் முழங்கியபடி இருந்தனவாம். வாயில் காப்பாளர்கள் அறிவிக்காமலே எந்த விதமான அனுமதி இல்லாமல் கோட்டைக்குள் கலைஞர்கள் செல்வதற்கான அனுமதி இருந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மாதிரிலாம் நாம் செல்ல முடியாது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன், கரிகால அரசன் பரிசில் பெற வரும் பாணர்களை 7 அடி முன் சென்று வரவேற்பதும், பரிசு பெற்று விடைபெறுகின்ற பொழுது 7 அடி பின் சென்று வழி அனுப்பி வைப்பதும் ஒரு நல்ல பண்பாக கருதப்படுகின்றது. இலக்கியம் எதற்காக? ஏதோ இலக்கியத்தை படித்தோம் சுவைத்தோம் என்று இல்லாமல், இலக்கியம் நமக்கு பல பண்பாட்டையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றது. அதிலே குறிப்பாக சங்க இலக்கியங்கள் அன்றைய கால வாழ்வியலை இன்றைய காலத்திலும் இப்படி வாழலாம், அன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு நற்சான்று. ஏனெனில் ஒரு அரசனே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றான் எனில் சாதாரண மானுடர்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆனால் இப்படிப்பட்ட பண்பாடுகள் சமீப காலங்களில் தற்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மறைந்து போன பண்பாடுகளாக தெரிகின்றது. ஆனாலும் முற்றிலுமாக மறைந்து போயிற்று என்று சொல்ல முடியாது. சில பேரிடம் வேணால் இப்படிப்பட்ட பண்பாடு இல்லாமல் போகலாம். இன்றைக்கும் நம்முடைய உறவினர்கள் வருகின்ற பொழுது அவர்களை முன் சென்று வரவேற்கின்றோம். அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கக்கூடிய பண்பாட்டு மரபு அன்றைக்கு சங்க காலத்திலிருந்து வந்திருக்கின்றது. இன்றளவும் அது தொன்று தொட்டு அந்த பண்பாட்டு மரபு நம்முடைய தமிழரிடையே இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது.
0: அருமையா சொன்னீங்க முனைவர் சா கண்ணதாசன் அவர்களே. கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் சங்க இலக்கியத்தில் உள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்கள், அதுல 10 பாட்டில் உள்ள புறநராற்றுப்படையை பத்தி நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு சிறு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன். ஏன்னா மொத்த பாட்டையும் நம்மளால இங்க பேச முடியாது. இருந்தாலும் நேயர்களுக்கு இது வந்து கேட்கறதுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய அயராத பணிகள்ல இருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக இன்று நமது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநராற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்றவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:10. தொடர்வது

0: நேர்கள் கேட்க இருப்பது பலே பாண்டியன் நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாரு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், கே குப்பு சாரங்கபாணி, எஸ் புவனேஸ்வரி, ஆர் ராமகிருஷ்ணன், ஜே உமேஷ், எஸ் பரமேஸ்வரி, கே ராமசுப்பிரமணியன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பலே பாண்டியன் நாடகம்.
1: மைதிலி, மைதிலி, என் பைக் சாவியை காணோம், இங்கதானே வச்சிருந்தேன்.
2: தோ வந்துட்டேங்க. ஏங்க சத்தம் போடுறீங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க?
1: என்னடா இது, என் பைக் சாவி இங்க தான் வச்சிருந்தேன், பாத்தியா?
2: ஆமாங்க, நம்ம பையன் பாண்டியன் இப்பதாங்க பைக்ல கடைக்கு போக சொன்னேன்.
1: மைதிலி, பாண்டியன் இப்ப 9வது தான் படிக்கிறான், ஏதோ சுமாரா வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டான், அதுக்காக அவன் இப்படி தனியால அனுப்ப கூடாது தெரியுமா? முறையான வயசுல லைசன்ஸ் எல்லாம் எடுத்த அப்புறம் தான் அவனை வண்டி ஓட்டவே அனுமதிக்கணும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் அவன் தனியா அனுப்பாத.
2: சரிங்க, இனிமே அனுப்ப மாட்டேன், போதுமா?
1: சரி.
3: அம்மா பிடிங்க துணி பைய, டெய்லர் எல்லா துணியும் சூப்பரா தச்சிட்டாங்கம்மா.
1: டேய் பாண்டியா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஏதாவது விபத்துக்கு பத்தி ஏற்பட்டிருந்தா ஏன் கோபால் சார் படிச்ச நீங்களே இப்படி சின்ன பசங்க கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்டா நான் என்னடா பண்ண முடியும்?
3: ஐ அம் சோ சாரிப்பா, இனிமேல் வண்டியை தொடவே மாட்டேன், என்னால உங்களுக்கு பெருமை வருமே தவிர சிரமம் வரவே வராதுப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா.
1: ஓகேடா ஓகேடா. மைதிலி,
2: என்னங்க?
1: அப்பா நாளைக்கு காஞ்சிபுரத்துல இங்க வந்துருவாரு இல்லையா?
2: ஆமா.
1: அவருக்கு ரூம் எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிட்டியா?
2: ஓ, நேத்தே எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க, கிளீனா வச்சிட்டேன் ரூமை.
1: அவர் இங்கேயே தங்கி இருந்தா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும், பாண்டியனுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்.
2: ஆமாங்க, மாமாவோட பாசமும் அவருக்கு இருக்கிற பொது அறிவும் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அவர் தான் காஞ்சிபுரம் சென்னைன்னு மாச மாசம் இங்க வர்றது அங்க போகுதுமா இருக்காங்க.
1: மைதிலி, நானும் என் அண்ணனும் அவருக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி, எங்களாலேயும் அவரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவராலையும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. எங்க அம்மா காலமான பிறகு அண்ணன் குடும்பத்தோட காஞ்சிபுரத்துல ஒரு மாசமும் இங்க நம்மோட ஒரு மாசமும் தங்கி அவருடைய காலத்தை கழிச்சுக்கிட்டு வராரு. அவரோட இஷ்டத்துல நாம குறுக்கிடக்கூடாது.
2: சரி சரி, இப்ப என்ன, அவரோட மகிழ்ச்சியே நம்மோட மகிழ்ச்சி.

0: யாரு ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு? ஓ மாமாவா? சொல்லுங்க மாமா. ஆ, பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்களா? இல்லை மாமா, அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. ஆ மாமா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருங்களேன். ஆ மாமா, ஓகே மாமா.
1: தாத்தா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? கொண்டாங்க அந்த பைய, நான் எடுத்துக்கிட்டு வரேன்.
2: வரகண்ணு வரகண்ணு.
0: வாங்க மாமா. பார்த்தீங்களா, ஆட்டோ சத்தம் கேட்டதும் பாண்டியன் தெருவுக்கே ஓடி வந்துட்டான். இனி தாத்தா தாத்தான்னு உங்களை விடவே மாட்டான்.
2: எல்லாம் உங்கள் வளர்ப்பு முறை தான் மைதிலி. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு பெரியவங்களோட அருமை தெரியணும், பாசமும் நேசமும் புரியணும். நம்ம பாண்டியன் ரொம்ப கட்டிக்கார பையன், அவன் நல்லா வருவாமா?
0: சரிங்க மாமா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச குழக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன், சூடாக இருக்கு, சாப்பிட்லாமாமா?
2: ஆ சரிம்மா.
0: மாமா, வண்டி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, இதோ அவரே வந்துட்டார் போல இருக்கு மாமா.
3: அடடே, வாங்கப்பா வாங்கப்பா, இப்போ தான் வந்தீங்களா? அது ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அதான் லேட்டு.
2: அதுக்கு என்ன கோபால், செய்யும் தொழிலே தெய்வம், அது எப்பவும் மறக்கக்கூடாது. நான் ஆட்டை பிடிச்சி நல்லபடியாக வந்துட்டேன்பா. மைதிலி, கொழுக்கட்டையில் தேங்காய் வெல்லம் மணிலா பயிர் வெல்லம்னு ரெண்டுமே ரொம்ப சுவையாக இருக்குதுமா. எனக்கு ஹார்ட் பிரச்சனை, பிபி, சுகர்னு எதுவுமே இல்லை மைதிலி.
3: உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாப்பா. இப்போ கூட காலையில் 5 மணிக்கெல்லாம் தாழ்ந்து எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்க, குளிச்சு முடிச்சு தினமும் பூஜை செய்கிறீங்க, தியானம் செய்கிறீங்க. நீங்கள் கோவப்பட்டோ டென்ஷன் ஆகியோ நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லையே. எல்லாருக்கிட்டையும் அன்போட அக்கறையோட பேசுறீங்க.
0: சரிங்க மாமா, நான் கொஞ்சம் பாண்டியனோட கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க மாமா.
2: பத்திரமா போயிட்டு வாமா இதுலி.
0: சரிங்க மாமா.

0: அப்பா, எங்க எங்க பா இருக்கீங்க?
1: கோபா, இங்க வெளியில் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஓ,
1: வேலை முடிஞ்சிடுத்து. இதோ இதோ வந்துட்டேன்பா.
0: வாங்க, மெதுவோம் மெதுவோம். ஆ அப்பா, நீங்க வந்து நாலு நாள் ஆயிடுச்சு. நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசக்கூட நேரம் இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. வாங்கப்பா, இப்படி வந்து உட்காருங்க. ஆ அப்பா, சொல்லுங்கப்பா, அண்ணன் அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஆமா, வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தார் அண்ணன், கிடைச்சிருச்சா?
2: ஆமா மாமா, பசங்க காமாட்சி கணேஷ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா மாமா?
1: எல்லாம் நல்லபடியா நடக்குது. அண்ணன் அண்ணாமலை வீடு கட்ட ஏற்பாடு பண்ணிட்டான்.
0: ஓஹோ,
1: பசங்க நல்லா படிக்கிறாங்க. காமாட்சி இந்த வருஷம் பிளஸ் ஒன் முடிச்சுடுவா. அவ நல்லா படிக்கிறா, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வர்றா.
0: காமாட்சி ரொம்ப கெட்டிக்காரிப்பா, கண்டிப்பா அவ MBBS படிச்சு டாக்டர் ஆகத்தான் போறா பாருங்க. அண்ணனும் அண்ணியும் அதைத்தானே அவளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு வராங்க.
1: காமாட்சி படிப்புல கெட்டிக்காரி தான்பா, ஆனா மற்ற பொது அறிவு அவளுக்கு இல்ல கோபால்.
0: என்னப்பா?
2: ஏமாமா இப்படி சொல்றீங்க? சொன்ன பேச்சு எல்லாம் கேட்பாளே.
1: அதெல்லாம் பிரச்சனை இல்ல மைதிலே. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு, புத்தக புழுவா இருக்கிறா. அம்மாவுக்கு உதவியா ஒரு வேலை செய்ய தெரியாது. கோவிலுக்கு வாமான்னு நான் கூப்பிட்டா படிக்கணும் எழுதணும் என்று சொல்லி கொண்டே கடிக்கிறா.
0: அப்பா, பாட புஸ்தகத்தை தாண்டி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குதே.
3: தாத்தா, நான் போன மாசம் நடந்த விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டு மூணு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தேன் தாத்தா. சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க தாத்தா.
2: டே பாண்டியா, நீ ரொம்ப அழட்டிக்காதடா. மாமா, அவன் படிப்புல எப்படின்னு கொஞ்சம் கேளுங்களேன்.
1: என்ன பாண்டியா, நீ படிப்புல எப்படி?
3: தாத்தா, நான் எந்த சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க மாட்டேன் தாத்தா. ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் 50 மார்க் மேல தான் வாங்குவேன் தாத்தா. கணக்குலயும் இங்கிலீஷ்லயும் 60 மார்க் மேல வாங்குவேன் தாத்தா. ஆனா தமிழ் பாடத்துல 40 மேல வாங்க மாட்டேன் தாத்தா.
0: அப்பா, அவன் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக்ல, அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசைப்படுறான்பா. அதனாலதான் தம்பி இங்கிலீஷ்லயும் கணக்குலயும் ரொம்ப அதிக அக்கறை காட்டிட்டு படிச்சுட்டு இருக்காரு.
1: நல்லதான் கோபால், ஆனா நம்ம தாய்மொழி தமிழ்லயும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் பாண்டியா.
3: நீங்க தமிழ் ஐயா, தமிழ்ல செயல் பகுதி இலக்கண பகுதி எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாரு தாத்தா. அத நினைவுல வச்சுக்கிட்டு தேர்வு எழுதிருவேன் தாத்தா. வீட்டுல தமிழ் புத்தகத்தை எடுக்க நேரமே இல்ல தாத்தா.
1: அது ரொம்ப தப்பு பாண்டியன், இது ரொம்ப தப்பு. மொழி பாடத்தால் நமக்கு பேச எழுத திறமை வளர்க்கும். அதுக்கு நிறைய படிக்கணும், பிறர் பேசுவதை கேட்கணும். அது மட்டுமல்ல, நாம ஒழுக்கமா உண்மையா அன்பா பண்பா வாழ மொழி பாடம் தான் துணை செய்யும். நீதி நூல்ல திருக்குறள், அதுல எல்லா விஷயங்களும் நிறைஞ்சி இருக்குது. இந்த 9th வகுப்புக்குள்ள உனக்கு 30-40 திருக்குறள் மனப்பாடம் ஆயிருக்குமே, பார்க்காம சொல்வியா? எழுதி காட்டுவியா?
3: பரீட்சையின் போது மார்க் வாங்க மனப்பாடம் செஞ்சேன் தாத்தா. பரீட்சையில எழுதிட்டேன், அப்புறம் மறந்துட்டேன் தாத்தா.
0: பாண்டியா, என்ன தாத்தா இவ்வளவு அக்கறையா கேக்குறாரு? நீ இவ்வளவு அலட்சியமா பேசலாமா? நம்ம வீட்டுல 2 திருக்குறள் புஸ்தகம் இருக்கு, எங்க எடுத்து படி. ஏற்கனவே நீ படிச்ச திருக்குறள் தாத்தாவுக்கு எழுதி காட்டு.
1: ஆமாம் பாண்டியா, அந்த திருக்குறள் இருந்து நான் அனுபவபூர்வமா சில அர்த்தங்களை உனக்கு சொல்ல முடியும். அது உனக்கு சமயத்துல கை கொடுக்கும்.
3: சரி சரி தாத்தா, நான் ராத்திரி படிச்சுட்டு தப்பு இல்லாம காலையில எழுதி காட்டுறேன் தாத்தா.
1: நல்லது பாண்டியன், மூத்தோ சொல்லும் முற்றின நெல்லிக்காயம் முன்னே துவக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க.
2: நல்ல பழமொழியை சொன்னீங்க மாமா. இப்ப பெரும்பாலும் படிக்கிற பசங்க கஷ்டப்படாம பாஸ் ஆயிடணும். செலவு செய்ய அப்பா அம்மா கேட்ட போது பணம் கொடுக்கணும். செல்போன்லயே நம்ம நேரத்தை செலவு செய்யணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
1: இதெல்லாம் ரொம்ப ஆபத்து மைதிலி. பெற்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பிள்ளைகளை பார்க்கணும்.
3: தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: கேளுடா பாண்டியா.
3: நேற்று ஒரு சுவர்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு எழுதி இருந்தது தாத்தா. இது திருக்குறளா தாத்தா?
1: பேஷ் பேஷ், அருமையான கேள்வி கேட்ட பாண்டியா. இது புறநானூறு என்ற இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பாடலோடு முதல் 2 வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் நமக்கு எல்லா ஊரும் சொந்த ஊரே, அங்கு வாழக்கூடிய எல்லோரும் நமக்கு சொந்தக்காரர்களே அப்படின்னு அர்த்தம். 2nd வரியில் வரக்கூடிய தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற வரிக்கு நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுக்கு

0: நாம தான் காரணம். நல்லது செய்திருந்தா நமக்கு நல்லதே வரும், தீது செய்திருந்தா தீமையே நமக்கு தேடி வரும்.
1: சூப்பர் மாமா, அருமை, அருமையான நல்ல செய்யுள் மாமா இது.
2: இனி நம்ம தமிழ் மொழியில கவனம் செலுத்தி நல்லா படிப்பேன் தாத்தா, படிச்சத நினைவு வச்சுக்கிறேன் தாத்தா, போதுமா தாத்தா?
0: அப்படி சொல்றா என்ன அருமை பேரா.

0: தம்பி தம்பி நின்னுப்பா, ஏன் இவ்வளோ பெரிய பேகை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்கிற? வா வந்து இப்படி என் வண்டியில் உட்காரு.
1: பரவாயில்லைங்க, இங்கே எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் நடந்தே போயிடுவேன்.
0: இருக்கட்டும் தம்பி, நான் இந்த வழியாக தானே போகிறேன், வழியில் உன்னை இறக்கி விட்டுட்டு போக போகிறேன்.
1: சரிங்க அண்ணா.
0: என்ன சொன்னேன்?
1: சரிங்க அண்ணான்னு சொன்னேன்.
0: திருப்பி ஒரு தடவை சொல்லுப்பா.
1: சரிங்க அண்ணான்னு சொன்னேன்.
0: போதும் தம்பி, இதே எதுக்கு போதும்பா. உன் வயசில் எனக்கு ஒரு தம்பி இருந்தான், திடீர்னு ஒரு விபத்தில் அவன் இறந்துட்டான். ஓ, அதுலேருந்து உன்னை போல பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பி நாமும் தான்பா வரும்.
1: ஓ அப்படியா?
0: ஆமாம்பா. இப்போ உன்னை பார்க்க, உன் பேச்சை கேட்க, நட ஓட எல்லாம் அப்படியே தம்பி மாதிரியே இருக்குப்பா. ஆ ஆமாம், உன் பேர் என்னப்பா?
1: என் பேர் பாண்டியன்.
0: ஓ, என் தம்பி பேர் பாபு. அந்த பாபுவே இப்போ எனக்கு பாண்டியனே கிடைச்ச மாதிரி இருக்கு தம்பி.
1: பாரா, எனக்கு அண்ணன் இல்லைன்ற குறை இருந்தது, ஆனால் அது இன்னையிலோடு முடிஞ்சிருச்சு.
0: தம்பி
1: அண்ணா,
0: தம்பி
1: அண்ணா.
0: சரி சரி, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, பாப்பா வண்டியில் ஏறி போயிடுவோம். பாண்டியா பாண்டியா.
1: ஓ சரவணன் அண்ணானா? என்ன அண்ணா, உங்களை பார்த்து 10 நாள் ஆச்சு.
0: தம்பி, எனக்கு கிராமத்தில் 7 ஏக்கர் நிலம் இருக்கு, கரும்பு பயிர் போட்டிருந்தோம். அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது.
1: அச்சோ,
0: கரும்பு ஒட்டி லாரியில் ஏற்றி மில்லுக்கு அனுப்பணும்.
1: ஓ,
0: அதான் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன்.
1: அப்படியா
0: பாண்டியா? எங்கள் கிராமம் ஒரு அழகான கிராமம், ஒரு நாள் உன்னையும் எங்கள் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்பா.
1: கண்டிப்பாண்ணா.
0: எங்கள் அம்மா அப்பா முன்னால் ஒன்று நிறுத்த போகிறேன், அவங்க உன்னை பார்த்து பாபுவே வந்துட்டான்னு ஆச்சரியப்படுவாங்க பாண்டியா. அதுக்கு முன்னால் அவங்க அம்மா அப்பாவும் நான் பார்க்கணும், அவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா?
1: அதுவும் இது வரைக்கும் நடக்கலையே. நம்ம பழக்கத்தை வீட்டில் இப்போ சொல்ல வேண்டான்னு நீங்கள் தானே நான் சொன்னீங்க, நான் அனுமூச்சு விடலை.
0: எதுக்கும் ஒரு காலம் வரணும் பாண்டியா. சரி சரி, அந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும், வா சாப்பிட்லாம்.
1: உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனசையும் வயிற்றையும் ஃபுல் பண்ணிடுறீங்க அண்ணா. பிரியாணின்னு சொன்ன உடனே உடம்புலாம் தக தகன்னு இருக்குண்ணா.
0: அப்புறம் என்ன, வா நல்லா ஒரு புடி பிடிக்கலாம்.
2: ஃபோன் வர மாதிரி இருக்கு. ஓ, ஃபோன்ல யாரு? அட, நம்ம பார்வதி அக்கா தான் பேசுறாங்க, சொல்லுங்கக்கா. ஆ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. என்னது, நம்ம காமாட்சியா? ஓ ஓ, சரி சரி. கோச்சிங் கிளாஸ்க்கா? அடுத்த வாரமா? சரிக்கா. ஏங்க்கா, இங்கே நம்ம வீட்டில் தங்கிட்டு போயிட்டு வரலாம்ல? சரிக்கா சரிக்கா. ஆமாம், எக்மோர் இங்கேருந்து ரொம்ப தூரம், போயிட்டு வர முடியாது தான். ஓ சரி சரி. அவள் ஃப்ரெண்டா? மேரி கூடவா? ஓ, அவங்க மாமா வீட்டில் தங்கி படிக்க போகிறா. சரிக்கா சரிக்கா. டைம் இருந்தால் அவன் 2 நாள் இங்கே வந்து தங்க சொல்லுங்கக்கா, மாமாவும் நாங்களும் பார்க்கணும்ல. சரிக்கா சரிக்கா. ஆ, வச்சிட்றேங்க்கா.
1: என்னம்மா, நம்ம காமாட்சி அக்கா தாம்பரத்துக்கு வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு சேரலான்னு இருக்காங்களாமே. நானும் அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. அக்கா இங்கே வருவாளாமா?
2: ஆமாண்டா, உங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், டைம் இருந்தால் கண்டிப்பாக வருவா பாண்டியா.
0: பாண்டியா வரவா இல்லையே? எனக்கு முன்னாலேயே நான் சொன்ன இடத்துக்கு கரெக்ட் டைத்தில் வந்துட்டியே, வெரி குட். இப்படி தான் இருக்கணும்.
1: ஆமாண்ணா, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்பேண்ணா. இந்த 3 மாதம் நம்ம நல்லா பழகிருக்கிறோம், உங்கள் அன்பையும் பாசத்தையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்ண்ணா. எனக்கு உங்கள் பைக்கை கொடுத்து வண்டி ஓட்டவும் கற்றுக் கொடுத்தீங்க, கார் ஓட்டவும் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. எனக்கு விருப்பமான உணவு பண்டமெல்லாம் வாங்கி தந்தீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும், நம்ம பழக்கம் அவங்களுக்கும் தெரியணும்ண்ணா.
0: அவசரப்படாத பாண்டியா, இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்துக்க, நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி சரி, இந்தா இந்த 3 பார்சலை நான் சொல்கிற 3 இடத்துக்கு சைக்கிளில் போய் கொடுத்துடு. அவங்க 7 குடும்பத்தை சேர்ந்தவங்க, வழக்கமாக நான் தான் அவங்களுக்கு இந்த பரிசை நேரில் போய் கொடுப்பேன்.
1: ஓ,
0: ஆனால்

0: இப்போ எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை ஒன்று இருக்குது. சரவணன் அண்ணன் கொடுத்ததா சொல்லி கொடு, போதும், வேறு எதுவும் பேச வேணாம்.
1: ம், சரிண்ணா.
0: பார்சல் கொடுத்துட்டு நீ சைக்கிளை அந்த கடைசி கடையில் விட்டுட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடு, ஓகேவா?
1: டபுள் ஓகே.
0: சிஸ்டர், சிஸ்டர், ஏன் இப்படி கொட்டுற மணியில் தொப்பலாக நினைஞ்சிட்டு போகிறீங்க? இதோ இந்த கடை பக்கமாக ஒதுங்கினே இல்லைங்க சிஸ்டர்.
2: ஓ, தேங்க்ஸ் சார். நான் இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் பின்னாடி இருந்து தான் வரேன். நோட் புக்ஸ் வாங்கலாம்னு வந்தேன், திடீர்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
0: ஓ, அப்படியா? ஐயோ, கையெல்லாம் எப்படி நடங்குது? இந்தாங்க, நீங்களும் சூடாக ஒரு டீ குடிங்க.
2: வேண்டாம் சார், வேண்டாம்.
0: பரவாயில்லைங்க சிஸ்டர், இந்த டீ கடை டீ சூப்பராக இருக்கும், சும்மா குடிங்க.
2: ரொம்ப தேங்க்ஸுங்க. மழை விடாது போல இருக்கே, என்னை தேடுவாங்க. நான் சொல்லாமல் கூட வந்துட்டேன், நான் கிளம்புறேங்க.
0: ஒரு நிமிஷம் சிஸ்டர், இந்தாங்க இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க.
2: எதுக்கு சார், எனக்கா இந்த புது கொடையை வாங்கிட்டு வந்தீங்க?
0: நோ ப்ராப்ளம் சிஸ்டர், அப்புறம் எப்போவாது இந்த பக்கம் வந்தா இந்த டீ கடையில் என் பேரை சொல்லி கொடுத்துருங்க. என் பேர் சரவணன்.
2: ஓ
0: ஓகே, எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்குது, என்கிட்ட ரெயின் கோட் இருக்குது, அப்போ நான் கிளம்புறேன் சிஸ்டர். பாய் சிஸ்டர்.
2: என்ன ஆச்சரியம், முன்ன பின்ன தெரியாத நமக்கு இப்படி ஒரு நல்ல நபர் அறிமுகமா? ஓ தேங்க் காட். சார், சார், சரவணன் சார்.
0: ஆ, இந்த வண்டியை நிறுத்திட்டு வரமா?
2: வாங்க சார், கொடையை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்.
0: என்ன அவசரம் சிஸ்டர், கொடையை மெதுவாக கொடுத்துருக்கலாமே.
2: பரவாயில்ல சார், எனக்கு இந்த பக்கமாக ஒரு வேலை இருந்தது, அதான் கொடையும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம்னு.
0: ரொம்ப நல்லது சிஸ்டர், ஓகே நான் கிளம்புறேன் சிஸ்டர். ஒரு நிமிஷம், உன் பேர் என்னம்மா?
2: என் பேர் காமாட்சி, ஊர் காஞ்சிபுரம் சார்.
0: மேற்கொண்டு உன்னை பற்றி நான் சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாரு. உங்கள் அப்பா பேர் அண்ணாமலை, அம்மா பேர் பார்வதி, தம்பி பேர் கணேஷ். இங்கே உங்கள் ஃப்ரெண்டு கூட தங்கி நீட் தேர்வுக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. Am I correct?
2: ஆ, என்ன ஆச்சரியம் சார், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி?
0: காமாட்சி, இனிமேல் உனக்கு நான் சாரி இல்லை, அண்ணன், அண்ணன் சரவணன் அப்படின்னு கூப்பிடு.
2: என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னது அண்ணனா?
0: ஆமாம் காமாட்சி, உன் தம்பி பாண்டியன் உனக்கு மட்டும் தம்பி இல்லை, எனக்கும் அவன் உடன்பொருவாக தம்பி ஆகிட்டான், அப்போ நானும் உனக்கு அண்ணன் தானே. 3 மாதமாக நாங்கள் சகோதர பாசத்தோடு நல்லா பழகிட்டோம். உங்கள் குடும்ப விஷயம் பூரா அவன் சொல்லி எனக்கு நல்லா தெரியும்மா. இப்போ உனக்கும் என்னை பற்றி தெரிஞ்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்க போகிறேன்.
2: அப்படியா?
0: ஆமாம், அது வரைக்கும் நம்ம பழக்கம் யாருக்கும் தெரிய வேணாம். ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டுமேனே நானும் பாண்டியனும் முடிவு செஞ்சுருக்கோம். நீயும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், என்ன ஓகேவா தங்கச்சி?
2: ஓ, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சார்.
0: என்ன சாரா?
2: ஓ சாரி சாரி, ஆச்சரியமாக இருக்கு அண்ணா.
0: ஆ, அப்படி சொல்லு. நீட் எக்ஸாம் பற்றி எனக்கும் பல விஷயங்கள் தெரியும் காமாச்சி. நீ எப்படியும் MBBS முடித்து டாக்டராக வரணும், அதுக்காக நான் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறேன். நீ டாக்டராக இப்பவே என்னோட அட்வான்ஸ் பாராட்டுக்கள் காமாட்சி.
2: ஓ, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.
0: சரி சரி, நான் உன்னை பாண்டிய வீட்டில் பார்க்குறேன். பாய் பாய்.
2: பாய் அண்ணா.
3: பாண்டியா, டே, கதவை திறந்து அது யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் பாரு.
4: ஏய், காமாட்சி அக்காவா? வாங்கக்கா வாங்க.
3: மாமா, காமாட்சி.
2: தீ தம்பி,
4: நல்லா இருக்கீங்களாக்கா?
2: ஆ, நல்லா இருக்கேன்ப்பா.
3: உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீ கண்டிப்பாக இங்கே வருவேன்னு
2: சொன்னாங்க.
3: கிளாஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாம்மா?
2: ஆ சித்தி, கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, இங்கே ஒரு 2 நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன்.
3: 2 நாளா? ஏம்மா, 20 நாள் கூட தங்கலாம், இது நம்ம வீடு தானே, எக்ஸாமுக்கு நிம்மதியாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
2: ஆமாம் சித்தி, என் ஆசை, கனவு, லட்சியம் எப்படியும் நான் டாக்டர் ஆகணும், வேற நினைப்பே எனக்கு வராது சித்தி.
3: வாமா இப்படி வந்து உட்காரு.
2: ஆ,
3: இந்தா முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகுல செஞ்சுருக்கேன், அடை, தொட்டுக்கத்துக்கு தேங்காய் சட்னி, சாப்பிட்டு பாரு, அப்புறம் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு நீயே சொல்லுவ.
2: அடையா?
4: ஆமாம் அக்கா, நீங்கள் கொஞ்ச நாள் தங்கி எங்கள் அம்மாவோட சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும் எங்கள் அம்மாவோட அருமை. இந்த உணவெல்லாம் உடம்பு வலிமையும் ஆரோக்கியத்தையும் தரும்.
2: சரி கொடுங்க சித்தி. நல்லா இருக்கே. சரி சித்தி, எனக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்க வேண்டியிருக்கு.

0: ஏறிமோ ரயில்வே ஸ்டேஷன் புக் ஸ்டால் வரைக்கும் பாண்டியனோட போயிட்டு வரட்டுமா?
1: ஓ போயிட்டு வாங்களே, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா.
0: ஆ சரிங்க சித்தி. பாண்டியா, இதோ இதோ இங்க இருக்கு புக் ஸ்டால். நீ இப்படியே வெளியே உட்காந்துட்டு, நான் போயிட்டு புக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: ஓகே அக்கா.
0: ஆ சரி சரி. சொல்ல மறந்துட்ட பாண்டியா, நானு சரவணன் அவ பார்த்தேன்.
2: என்னக்கா ஆச்சரியமா இருக்கு, அவரா? எப்படி நீ அவரை பார்த்த?
0: அதெல்லாம் அப்புறம் பேசி.

0: நான் போய் புக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சுத்தி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடு, நான் இங்க தான் படிச்சுட்டு இருப்பேன்.
1: ஓகேக்கா. அது போறது சரவணன் மாதிரி இருக்கு, யார் கூடவோ பேசிக்கிட்டே போறாரு. மெதுவா பின்னாடி போய் டக்குன்னு ஒரு முன்னால நின்று அவருக்கு ஆச்சரியத்தை கொடுப்போம். ரெண்டு பேரும் தூண் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு கவனிப்போம்.
2: தாச, போன 3 மாசமா நான் போட்ட ட்ராமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஒரே கல்ல 2 மாங்காய் உந்துட்டுது.
3: என்னடா சொல்றேன், கொஞ்சம் விவரமா சொல்லுடா.
2: தாசு, நான் பாண்டியன் ஒரு பையனை என் வலையில சிக்க வச்சிருக்கேன்.
3: ஆஹா.
2: அண்ணா அண்ணான்னு நாய் மாதிரி அவன் வாழை ஆட்டிக்கிட்டு என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வரான். நம்ம போத வஸ்து பொட்டலங்களெல்லாம் அவன் மூலமா தான் சப்ளை பண்ணிட்டு வரான்.
3: அதுதான் எனக்கு நல்லா தெரியுமா. ஏதோ 2 மாங்கான்னு சொன்னியா, இன்னொரு மாங்காய் எதுடா?
2: இன்னொரு மாங்காய் இல்லடா, மாங்கனி. அவ பேரு காமாட்சி.
3: என்ன காமாட்சியா? அவ யாருடாவா?
2: அவ பாண்டியனோட பெரியம்மா பொண்ணுடா.
3: ஓஹோ.
2: இங்க கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தவ எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா.
3: அப்படி போட,
2: அவளும் என்ன அவளோட சொந்த அண்ணன் நினைக்கிறான்.
3: நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க போனா உடனே செலக்ட் ஆயிடுவேன்.
2: தாசு, இன்னும் காம நேரத்தில் நம்ம மதுரை எக்ஸ்பிரஸ் வந்துடும், அதில் நம்ம உஷயம் வந்துடுவான். நாம திட்டம் போட்டபடி பாண்டியனையும் காமாட்சியும் கடத்திட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் உஷயன் என்ன சொல்றானோ அப்படியே செய்வோம்.
3: ஓகேடா சரவணா, எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்குடா, நான் இப்படி படுத்துக்கிறேன். ட்ரெயின் வந்த பிறகு ஏற்படா.
2: சரி சரி, இப்படி படு, நான் கொஞ்சம் ஃபோன் பண்ண வேண்டியிருக்க, நீ நல்லா தூங்கி எழுந்துரு.
3: சரி.
1: அட பாமலா, நீ இவ்வளோ கொடுமையான சமூக விரோதிகளா? நல்ல கானம், இவனுக்கு இப்ப எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு கண்ணில் படாம காமாட்சியாக்கா கூட நம்ம வீட்டுக்கு போயிடணும். இனி 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அக்கா அக்கா, வாக்கா வைலாக்கா வாக்கா.
0: என்னடா டேய், என்னாச்சு? ஏதோ பேய் பிசாசா பார்த்துட்டு பயந்து போன மாதிரி பேசுற, என்னடா ஆச்சு உனக்கு?
1: பேய் பிசாசா? 2 பெரிய கொலகார பூதங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன்.
0: என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: அக்கா அக்கா, அந்த சரவண நமக்கு அண்ணன் இல்லக்கா. அயோக்கியம்.
0: என்னடா சொல்ற,
1: அவன் ஃப்ரெண்டோட இங்கதான்க்கா இருக்கான். அவனுங்க 2 பேரும் என்ன பேசிட்டானுங்கன்னு தெரியுமா?
0: அப்படியே விஷயம், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுடா. வா, நம்ம ஸ்டேஷனை விட்டு முதல்ல வெளியே போய் ஆகணும்.
1: சரிக்கா சரிக்கா, வெளியே வந்துட்டோம்க்கா. 1 நிமிஷம்க்கா. அதோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வீரபாண்டியன் எஸ்ஐ வராரு, அவர்கிட்ட இந்த சமூக விரோதிகளை பத்தி சொல்லுவோம்க்கா. அவங்க தப்பிச்சு போகக்கூடாதுக்கா. சார் சார்,
4: யாரு? ஓ, பாண்டியனா? என்னப்பா விஷயம், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இது உங்க பெரியமா பொண்ணு காமாட்சி தானே? நல்லா இருக்கியாமா?
1: சார் சார், நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் சார். ஆனால் நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் சார். இங்கே கூட ரயில்வே ஸ்டேஷன் வாங்க சார், 3 சமூக விரோதிகளை கைது செய்யுங்க சார்.
4: என்னப்பா சொல்ற? சரி சரி, நீங்க முன்னால போங்க, நாங்க 4 பேரு உங்க பின்னாடி வர்றோம். எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், வாங்க போகலாம்.
1: சார் அதோ பாருங்க சார், பச்சை கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு அங்க ஒருத்தன் உட்காந்து இருக்கான் பாருங்க சார்.
4: ஆமா,
1: அவன் பக்கத்துல தாஸ்னு ஒருத்தன் பத்திட்டு இருக்கான் பாருங்க சார். 2 பேரும் மதுரை எக்ஸ்பிரஸ்க்கு காத்துட்டு இருக்கானுங்க. அதுல உசைன்னு ஒருத்தன் வரானா சார்? நீங்க மறைஞ்சிருந்து 3 பேரும் மடக்கி பிடிச்சிடணும் சார்.
4: யாருப்பா அந்த 3 பேரும்?
1: சார் சார், அவங்க 2 பேரும் எங்களை பத்தி என்ன பேசிட்டாங்கன்னு தெரியுமா சார்? எங்களை கடத்திட்டு போகணும்னு பேசிக்கிறாங்க சார்.
4: கடத்திட்டு போக வந்திருக்காங்களா? என்னப்பா பேசிக்கிட்டாங்க
1: அவங்க? அவங்க
4: அவ்வளவு பெரிய மோசடிக்காரங்களா அவங்க? சரி சரி, நான் இனிமே அவங்கள பாத்துக்கிறேன். யோ 205, இந்த பையனையும் இந்த பொண்ணையும் ஆட்டோவில் ஏற்றி பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுட்டு உடனே

0: இங்க வாங்க.
1: எஸ் சார். வெளியே பாண்டியனும் அவனோட அப்பாவும் வெயிட் பண்றாங்க, காமாட்சியும் கூட வந்திருக்காங்க சார்.
0: ஓகே ஓகே, அவங்க இங்க வர வேண்டாம், வெளியில உள்ள ரூம்லயே உட்கார வைப்பா, நான் அங்க போய் அவங்கள பாக்குறேன்.
1: எஸ் சார்.
0: ஹலோ கோபால், எப்படி இருக்கீங்க?
2: ஹலோ சார், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார். சார், எல்லா விஷயங்களையும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க சார். ஆண்டவன் புண்ணியத்துல நாங்க பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டோம் சார், பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோபால், உங்க பையன் பாண்டியன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய உதவியே செஞ்சிருக்கான். எங்க கிட்ட ரொம்ப நாளா கையில சிக்காத ஒரு பெரிய சமூக விரோத கும்பலை இவனால நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கோம்.
3: சார், எல்லாத்தையும் பார்க்கும் போது எங்க தாத்தா சொன்ன திருக்குறள் நினைவுக்கு வருது சார்.
0: என்ன அப்படி, என்ன திருக்குறள் பாண்டியா சொல்லு பாப்போம்.
3: மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் அப்படி என்ற குரல் சார்.
0: இதுக்கு என்ன அர்த்தம் பாண்டியன்?
3: தீய வஞ்ச எண்ணம் கொண்ட கயவர்கள் நம்மை போலவே நல்லவர்கள் போலவே இருப்பார்கள், நாம் தாம் அவர்களை இனம் கண்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிட வேண்டும்.
0: அற்புதமான குரல் பா பாண்டியன். உங்க தாத்தாவை நான் ரொம்ப பாராட்டுறேன் பா. இப்படிப்பட்ட பெரியவங்க வீட்டுல இருந்தா சின்ன பசங்க ஆபத்துல மாட்டிக்காம எச்சரிக்கையா வாழ்வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி கோபால்.
2: ஓகே சார், ஓகே சார்.
0: இந்த ஆண்டுல வரக்கூடிய சுதந்திர தின விழாவுல நம்ம பாண்டியனை பத்தி எல்லா விவரங்களையும் கூறி வீரமிக்க சிறுவன் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம முதலமைச்சர் கையால வாங்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்ய போறேன் கோபால்.
2: ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ்.
4: பாண்டியா கைய கொடு, என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
0: இனிமே அவன் பாண்டியன் இல்ல, பலே பாண்டியன். ஆமா, பலே பாண்டியன். இனிமே நாம அவனை அப்படித்தான் கூப்பிடணும்.
2: சார் நீங்க மட்டும் என்ன சார், இனிமே நாங்களும் அப்படியே கூப்பிட்டா போகுது. வாடா என் மகனே பாண்டியா, பலே பாண்டியன்.
4: வாடா என் தம்பி, பலே பாண்டியன்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது பலே பாண்டியன் நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாரு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஐ வீரபாண்டியனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சரவணனின் நண்பன் தாசாக ஸ்ரீனிவாச முருகன், தாத்தா மாதவனாக கே குப்பு சாரங்கபாணி, அம்மா மைதிலியாக எஸ் புவனேஸ்வரி, அப்பா கோபாலாக ஆர் ராமகிருஷ்ணன், மகன் பாண்டியனாக ஜே உமேஷ், சகோதரி காமாட்சியாக எஸ் பரமேஸ்வரி, வில்லன் சரவணனாக கே ராமசுப்பிரமணியன் ஆகியோர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்,

ஆகாஷ்வாணியின் புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. தொடர்வது பன்னிசை மாலை, பழனி சண்முக சுந்தரம். தேசிகரின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக வேயிறு தோழிமங்கன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

பனிசை மாலையில் அடுத்து விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12:36, 11:00.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இரு மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும்

0: பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வளமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் இரண்டாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9

0: சதவீதத்திலிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2,00,000 ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:50. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வ வாசிப்பவர்

ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். அவனுடைய மரியாதையும் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாத பண்பும் அவளை பிரமிக்க வைக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. இங்கே பக்கத்தில் பேச வந்தோம், நம்ம பன்னீர்தாஸ் இங்கும் வந்து போகலாம்னு சொன்னாங்க. வரட்டுமா? வணக்கம் வணக்கம் என்று கை குவித்து விட்டு மாலையுடன் செல்கிறான். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீனிவாசனும் செல்கிறான். மணி 9:30 ஆகிறது. லேசான குளிர் உடலில் படிந்து சிலிர்ப்பூட்டுகிறது. அப்போது ஒரு குச்சி கால்சராய் முன்னேறி வருகிறான். எனக எனக தன்னைத்தான் அவன் அழைக்கிறான் என்பதை அப்போதுதான் அவள் உணர்கிறாள். என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கங்க. உதய ஞாயிறு பத்திரிகை நிருபருங்க ஒரு பேட்டி. பருவப்பெண் படுகொலை செய்திகளை முறமுறவென்று சூடாக கொடுக்கும் உதய ஞாயிறு பத்திரிகைக்கு பேட்டி. அவள் மௌன நகை செய்கையில் அவன் இன்னொரு படி முன்னதாக வைத்து, நம்ம வீட்டுக்கு எப்பங்க வரட்டும் பேட்டிக்கு என்று கேட்கையில் அவள் வெட்டுகிறாள். பேட்டி கீட்டி எல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி சொல்லக்கூடாதுங்க. சாயங்காலம் சரியா இருக்குங்களா? 7:00? நான் பேட்டி வேண்டான்னேன், அதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் போகலாம். பேட்டி கொடுத்தா என்னங்க? ஃபோட்டோ போட்டு வெளியிடுவோம். மொட்டைத்தலை பேச்சை கேட்டால் போல் வருகிறார். ஏம்மா, பப்ளிசிட்டி தானே, பாலிடிக்ஸுக்கு இதெல்லாம் சகஜம் மைத்திரையி, வேணான்னு சொல்லாதே. அப்போ 7:30 வரலாங்களா? எங்கே வருவீங்க என்று திருப்பி கேட்கிறாள் அவள். நம்ம வீட்டுக்கு. வீடு தெரியுமா என்று கேட்கவில்லை. அவன் உறுதி செய்து கொண்டு மீண்டும் வணக்கம் போட்டுவிட்டு போகிறான். எஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, ஆத்துக்கு போகலாமா என்று ஸ்ரீனிவாசன் பரபரப்பாக வருகிறான். இப்படி கொஞ்சம் வாங்க. அவங்க என்னமோ உதயஞாயிற்கு பேட்டி அது இதுன்னு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரேன்னு போயிருக்காங்க. நீங்கள் கடுமையாக சொல்லி நிறுத்தணும். இவங்க பேப்பரில் என் பேர் வர வேண்டாம், நான் தேர்தலுக்கு நிற்க போகும் ஆள் இல்லை, வெறும் பேச்சாளி. அவளுடைய குரலின் கடுமை அவனுக்கே எதிர்பாராததாக இருக்கிறது. அதுக்கு என்ன, நான் சொல்லிடுறேன், இப்போ சாப்பிட போகலாம் வாங்க. சாப்பிட்டானதும் வீட்டில் கொண்டு விட்டுடுறேன். வீடு திரும்பும்போது 11:00 ஆகி விடுகிறது. ஞானம் படுக்கையிலிருந்து கதவு திறந்துவிட்டு படுக்கைக்கு போய்விடுகிறாள். ஸ்ரீனிவாசனிடம் அவள் மரியாதைக்காக கூட ஒரு சொல் பேசவில்லை. மைத்ரேயிடமும் கூட்டத்தை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மைத்ரேயிக்கு துயரம் தொண்டையை அடைப்பது போல் முட்டி கொண்டு வருகிறது. அங்கே நடந்தவைகளையெல்லாம் கிளர்ச்சி பரபரப்புடன் கொட்டும் எண்ணத்துடன் அல்லவா வந்திருக்கிறாள். ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமலே ஞானத்தின் படுக்கை அறையில் வந்து நிற்கிறாள். தலைவலியாக்கா? ஆமாம். இவ்வளவு நேரமாக கூட்ட முடிய, போய் படுத்துக்கோ, காலையில் பேசலாம். அவளுடைய குரலில் வழக்கமான கனிவுக்கு பதில் எரிச்சல் மிகுந்திருந்தது. மைத்ரேயி தன் அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்கிறாள். படுக்கையில் படுக்க பொருந்தவில்லை. 1 மணி வரையிலும் படிக்கலாம் என்று எண்ணுகிறாள். படிப்பும் நிலையில் நிற்கவில்லை. உள்ளம் கிளர்ச்சி மிகுந்து அன்று நேர்ந்த சந்திப்பை பற்றியே நினைக்கிறது. தனராஜ் எவ்வளவு மரியாதையாக நடந்தான், அவன் வேறு மனம் புரிந்து கொண்டிருப்பானாக இருக்கும். அந்த கட்சியில் இருக்கும் தம்பிகள் எல்லோருமே சுறுசுறுப்பானவர்கள். இந்த கட்சியிலோ வெற்றிலை புகையிலே வழுக்கை தொந்தி என்றுதான் தென்பட்டார்களே ஒழிய இளைஞர்கள் இளைஞர்களாக சுறுசுறுப்பாகவே இல்லை. ஒரு கால் மீண்டும் மீண்டும் அவள் கட்சி கூட்டங்களில் பேசப்போவாளா? தன்னராஜ் வந்து அழைப்பானா? அழைத்தால் என்ன தவறு? அவள் தன் திறமையை வளர்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்களே அவை. அன்றைய கூட்டத்தில் தெளிவும் கம்பீரமும் பொருள் செறிந்தும் கொண்டு ஒலித்த உரை தன்னுடையதுதான் என்று தனக்குத்தானே கணித்துக் கொள்கையில் பெருமை பூரிக்கிறது. அந்த மினுமினுப்பில் தன்னைத்தானே பாராட்டி கொள்கிறாள். பேச்சாளருக்கு தகுதிக்குத்தக்க கூலி உண்டு என்பதையும் அவள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாள். அழகிய மணவாளனுக்கு தேர்தல் கூட்டங்களில் கால்மணி பேச்சுக்கு 25 ரூபாய் என்று வைத்தியநாதன் அவளிடம் தெரிவித்திருந்தான். உண்மையில் ஸ்ரீனிவாசன் தன் தொகுதியில் அவளை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி நிற்க வைக்க மாட்டான். அவன்தான் நிற்கப் போகிறான். அவள் பேச்சாளராகவே மாறி பொருள் தேடலாம். மக்களை கவரும் குரல் வடிவம் எல்லாம் அவளுக்கு இருக்கின்றன. அதில் என்ன தவறு? அவளுடைய சிந்தனைகள் சுற்றி சுற்றி வருகின்றன. அவள் அப்படியே உறங்கிப் போகிறாள். ஒரு கனவு. அவள் தனராஜின் வீட்டுக்கு போகிறாள். தட்டி மறைவுக்கு அப்பால் இருந்து ஒரு பெண் சிவப்பு சேலை உடுத்தி கொண்டு எட்டி பார்க்கிறாள். இதுதான் என் சம்சாரம். இந்த குழந்தைக்கு அண்ணா மைவிழி என்று பெயர் வைத்தார். நான் மைத்தின்னு தான் கூப்பிடுகிறேன் என்று கண்களை சிமிட்டுகிறாள். அவளுக்கு கனவிலேயே சுரேல் என்று அடிவயிற்றில் பள்ளம் பறிப்பது போல் இருக்கிறது. என்ன ஆனாலும் உன் ஜாதிக்காரன்தான் உனக்கு தோது. கிளி கூட்ட விட்டு பறந்து போயிட்டுதுன்னு அம்மணி சொல்லிச்சு. கூட்ட திறந்து விட்டது அதுதான்னு தெரியும். நான் எங்கள் ஜாதியிலேயே கட்டிக்கிட்டேன். உடனே

0: அவளுக்கு முரளியின் நினைவு தோன்றுகிறது. உடல் வியர்க்க விழித்து கொள்கிறாள். பிறகு அவள் உறங்கவில்லை. விடியற்காலையில் 4 மணியாகும் முன்பு அவள் எழுந்து சென்று முகம் கழுவி கொண்டு வருகிறாள். ஞானத்தின் அறையில் விளக்கு எரிவது தெரிகிறது. கதவை தட்டாமலே எட்டி பார்க்கிறாள். வா வா, முழிச்சுண்டு தான் இருக்கேன். மைத்ரேயி உள்ளே நுழைந்து கட்டில் விளிம்பில் அமர்ந்து கொள்கிறாள். தலைவலி எப்படி இருக்குக்கா? விளக்கு போட்டிருக்கவே ஏதோ படிக்கிறீங்க எழுதுறீங்கன்னு நினைச்சேன். அவளுடைய அமைதி குலைந்த நெஞ்சை ஊடுருவி பார்ப்பது போல் பார்க்கிறாள் ஞானம். நீ தூங்கவே இல்லை போல் இருக்கிறதே. என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க சிஸ்டர், எனக்கு தலைக்கணம் ரொம்ப அதிகமாக போயிடுது. மைத்திரேயி கண்களை துடைத்து கொள்கிறாள் குனிந்து. என்றாலும் துயரம் விழத் தெரியாமல் கணக்கிறது. ரொம்ப தைரியமான பெண், யாரேனும் இப்போது பார்த்தால் சிரிப்பார்கள். அசடு, என்ன இதெல்லாம்? எனக்கு ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல சிஸ்டர். ஒரு தரம் தப்பு செய்ததற்கு மேலே மேலே நான் போய்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு நான் பேச ஒப்புக்கொண்டது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இப்படி வெறும் புகழ்ச்சிக்கு கண்மூடி போனது தப்பு. கெட்டிகாரத்தனம் சுற்றுறது. நீ பேச ஒப்புக்கொள்வது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேனா? ஏன் இப்படி அசடு போல் கற்பனை செய்து கொண்டு சங்கடப்படுகிறாய்? உன் சுதந்திரத்தில் குறுக்கிட நான் யார்? நீங்களாக பார்த்து மைத்ரேயி, நீ இப்படி செய் அதை செய்யாதே என்று உத்தரவு போடுங்கள். நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஆம் அட் கிராஸ் ரோட்ஸ் சிஸ்டர். நேற்று நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்களா? என்ன நடந்தது? கூட்டம் அதிகமா? எனக்கு ஒன்றே ஒன்றை தவிர மனசில் வேறொன்றும் பதியவில்லை. பூமாலை குவியலில் பழிச்சென்று கட்சி நிறம்தான் தெரிந்தது. அட, மாலையிலேயே கூட்டா? நீங்கள் புரிஞ்சுக்கல. நான் எதிர்பாராத விதமாக கூட்டம் முடியும் முன்ன தனராஜ் வந்தான். அவன் கொஞ்சம் கூட கூசவோ தெரிந்தால் போல் காட்டிக்கொள்ளவோ இல்லை. எனக்கு என்னமோ போலாயிட்டது. ஞானம் உத்தரத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறாள். அரசியல் என்றால் மென்மையான உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமே இல்லை என்றாகிவிட்டது. அவன் கூசவில்லையானால் உனக்கும் பிரச்சனை இல்லையே, இதில் என்ன சங்கடம்? நான் இனிமேல் எங்கும் போகப்போவதில்லை. ஆமாம், நான் படித்து கிளாஸ் வாங்கி ஏதேனும் வேலையில் சேர்ந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும்படி வாழ வேண்டும். அதை விட்டு பின்னாக்கு வாசனைக்கு தடம் புரளும் மாட்டை போல் நான் ஏன் போகணும்? நான் இப்போது உங்களை விருப்பத்துக்கு விரோதமாக கட்டாயப்படுத்த போகிறதில்லை. நானே நிற்கிறதாக முடிவாயாச்சு. இனி என்ன உங்களுக்கு? அன்னைக்கு பத்திரிகை பேட்டி வேண்டான்னு காரசாரமாக சொன்னேன், ஒப்புக்கொண்டேன். ஆனால் உங்கள் பேச்சு எப்படி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: நேரம் 1:08, மகளிர் நேரம்.
1: கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருங்க. சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா 12th தான். சோ 12th வரைக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டோ இல்ல ஒரு பாடப்பிரிவோ எடுத்து படிச்சிருப்போம். ஆனா 12th மேல நம்ம எந்த கோர்ஸ் எடுக்க போறோம், நம்மளோட வாழ்க்கை பாதை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். மார்க்குக்கு ஏத்த மாதிரி எந்த காலேஜ்ல என்ன சீட் கிடைக்கும், சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எதுல போனா ஸ்கோப்ஸ் வந்து அதிகமா இருக்கும், எதுல வேலை வாய்ப்பு

0: வாய்ப்புகள் அதிகம், எந்த துறையில நம்ம எடுத்து சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகள் வந்து கண்டிப்பா மாணவர்கள் கிட்ட இருக்கும், பெற்றோர்களுக்கும் கூட இருக்கும். சோ அந்த வகையில இன்னைக்கு பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். மேம் வணக்கம். மேம் வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் ஆஷா.
0: மேம் இப்போ பொதுவாகவே வந்து ஸ்கூல்ஸில் பசங்க 10th வரைக்கும் வந்து காமனாக ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு வராங்க. ஸோ பிளஸ் ஒன் அப்படின்னு வரும்போது தான் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், எது நம்ம லைஃப்பை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு குரூப் எடுத்துடுறாங்க, 12th முடிச்சுட்றாங்க. 12th அப்புறம் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்க.
1: ஓகே ஆஷா, ஆக்சுவலி பிளஸ் டூ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10th முடிச்ச உடனே நம்ம பிரான்ச் ஆல்மோஸ்ட் பிரிச்சிருவோம், மேக்ஸ் தனியா, பயாலஜி தனியா, அண்ட் தென் அக்கௌண்டன்சி, நர்சிங் இப்படி பிரியுது. ஆனாலும் அவங்க எந்த பக்கம் வேலைக்கு போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்தில் பிளஸ் டூல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வேலைக்கு போகணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பேஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க கரியர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதுல ரெண்டாவது விஷயம், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு ஆஃப்டர் தட் அதுல ஒரு வருஷம் படிச்சுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆல்டர் ஆகாம எடுக்கிறப்பவே கரெக்டான கோர்ஸை எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுல ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும், எது பிடிக்கும் அப்படி இருக்கும். ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல லேப் அண்ட் ரிசர்ச்ல ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா டெப்தா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல்டு, சயின்ஸ் ஃபீல்டு எடுக்கலாம். ஸோ அவங்கவுங்க ஒரு ஒரு ஃபீல்டை வந்து சாய்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ட்ரெண்டிங்காக என்ன இருக்குன்னு ஒன்று பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபைனலாக போகிறது ஜாப் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி ஜாப்னு பார்க்குறப்ப அது நமக்கு பிடிச்ச ஜாபோட இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஃபீல்டை செலக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோடது.
0: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.

0: கிலோஹிட்ஸ் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இப்ப 12th பசங்க ஒரு குரூப்பை சூஸ் பண்றாங்கன்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க கவனத்துல வச்சுக்கணும்?
1: அவங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்னாக்கா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணணும். எந்த ஃபீல்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், எதுல வேலைக்கு போகிறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னு. நம்ம சின்ன பிள்ளைல கேட்டா எல்லாருமே வந்து நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் எல்லாரும் சொல்றது டாக்டர், ஆனா அதுல 90% பேர் டாக்டரே ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அந்த ஸ்கில் எதுல இருக்கும் அதுல அவங்க பாக்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எதுல ஜாப் நல்லா கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும், எதுல நிறைய வேகன்சி இருக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, இப்போ பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு டீச்சர் இருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு எடுக்கிறப்ப ஒரு 10-15 டீச்சர்ஸ் வேகன்சி வரும். ஸோ என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல்டை சாய்ஸ் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு HR-ஆ போக போறேன், ஓனரா போக போறேன் அப்படின்னா அவங்க டீச்சராக போறேன், அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாடத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பாக்குறதோட மட்டும் இல்லாம அவங்க எதுல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறது பெட்டரா இருக்கும். ஏன்னா மெரிட் சீட் மேனேஜ்மெண்ட் சீட்னு அவங்க எடுக்கிறப்ப
0: துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இப்ப 12th பசங்க ஒரு குரூப்பை சூஸ் பண்றாங்கன்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க கவனத்துல வச்சுக்கணும்?
1: அவங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்னாக்கா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணணும். எந்த ஃபீல்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், எதுல வேலைக்கு போகிறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம் அப்படிங்கிற. நம்ம சின்ன பிள்ளைல கேட்டா எல்லாருமே வந்து நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் எல்லாரும் சொல்றது டாக்டர், ஆனா அதுல 90% பேர் டாக்டரே ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அந்த ஸ்கில் எதுல இருக்கும் அதுல அவங்க பாக்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எதுல ஜாப் நல்லா கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும், எதுல நிறைய வேகன்சி இருக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, இப்போ பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு டீச்சர் இருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு எடுக்கிறப்ப ஒரு 10-15 டீச்சர்ஸ் வேகன்சி வரும். ஸோ என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல்டை சாய்ஸ் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு HR-ஆ போக போறேன், ஓனரா போக போறேன் அப்படின்னா அவங்க டீச்சராக போறேன், அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாடத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பாக்குறதோட மட்டும் இல்லாம அவங்க எதுல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறது பெட்டரா இருக்கும். ஏன்னா மெரிட் சீட் மேனேஜ்மெண்ட் சீட்னு அவங்க எடுக்கிறப்ப

0: ஆஃப்டர் தட் எங்களோட சயின்ஸ் ஃபீல்டு எப்போவுமே ரிசர்ச் அண்ட் நியூ இன்வென்ஷன்ஸ் அதில் ஈகராக இருக்கக்கூடிய பசங்க செலக்ட் பண்ணுறது பயாலஜி ஓரியன்ட் கோர்சஸ் தான்.
1: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து யுகேந்திரன் போனி குரல்களில்

0: Bloody.
1: மகளிர் நேரம் நிகழ்ச்சிய இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப எந்த சப்ஜெக்ட்ல மார்க் அதிகமா இருக்காங்களோ அதை வச்சு வந்து லைஃப வந்து சூஸ் பண்ணணும், அவங்க என்ன கெரியர் என்ன படிக்க போறாங்கன்றத சூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் வந்து மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுத்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு சயின்ஸ் ஓரியன்டா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல என்ன செய்யறது?
2: அப்படி போறப்ப ஃபர்ஸ்ட் யூஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதில் மார்க் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கிறது பெட்டர். பட் பிஜி போறப்ப இன்டர் டிசிப்ளினரியாக அவங்க மாறிக்கலாம். இப்போ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க இன்ஜினியரிங் எடுக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப அவங்க ஃபார்மா கம்பெனிஸ் அந்த மாதிரி போறப்ப அந்த மாதிரி கிளப் பண்ணிக்கலாம். ஈவன் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீல்டு போகலாம். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, மேக்ஸ் அண்ட் பயாலஜி வரப்ப பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர் டிசிப்ளினரியாக போகிறப்ப இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ப்ளஸ் அவங்களுக்கு மார்க் அதிகமாக எடுத்தது ரெண்டும் சேர்த்து அவங்க படிக்க போகிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும்.

0: இப்ப பொதுவா வந்து எல்லாருமே படிக்கிறது ஒரு பேஷன் தான், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படிப்பை எடுத்து படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நிறைய ஸ்கோப் வந்து எந்த படிப்புக்கு வந்து அதிகமா இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாக்க போறப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இனி ஒரு டிகிரி முடிச்சாலே போதும் அவங்க வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் சைட் பாத்தீங்கன்னா. இப்ப அப்படிலாம் இல்ல, எல்லாத்துக்குமே ஈக்குவலைஸ்டா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீசனலாவும் நமக்கு ட்ரெண்டியாவும் ஜாப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பசங்க எது வேணா எடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் தட் அதுலேயே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மெஷினரிஸ், அதுல ஒர்க் பண்ற மெஷினரிஸ் சைட் போகலாம், இல்ல டெக்னிக்கலி அவங்க மெஷின்ஸ் ஹேண்டில் பண்ற சைட் போகலாம், லெபாரட்டரி சைட் போகலாம், அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸும் இப்போ மெடிசன்ல இருக்கு. அண்ட் தென் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாங்கனாலே எல்லாருமே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி இல்லாம கோர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ள போறப்பையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேவெண்டா ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்லயும் வேகன்சிஸ் இருக்கிறப்ப அதுலயும் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும். இது இல்லாம பியூராஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லவே வேண்டாம். இப்போ எதை எடுத்தாலும் கிப்லி இமேஜ்ல இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். தென் நிறைய பேர் அக்கௌண்டன்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து சிஏ எடுக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கலாம், கம்பெனி செக்ரட்டரிஷிப் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ் இது இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம் பசங்க.
0: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மகளிர் நேரத்தில் அடுத்ததாக ஒரு கல்லூரியின் கதை படத்திற்காக ஸ்ரீராம் குரலில்.

0: இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா மாணவர்கள் ரொம்ப விரும்பி எடுக்கிற இன்னொரு துறை வந்து டீச்சிங் ஃபீல்டு. ஸோ டீச்சிங் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு?
2: டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டு யூஜி

நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா மாணவர்கள் ரொம்ப விரும்பி எடுக்கிற இன்னொரு துறை வந்து டீச்சிங் ஃபீல்டு. ஸோ டீச்சிங் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குமே?
2: டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் எடுத்துக்கிட்டு யூஜி முடிக்கலாம், பிஜி முடிக்கலாம், பிஹெச்டி அண்ட் நெட் கிளியர் பண்ணணும். யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறப்ப ஸ்லெட் ஒன்று கிளியர் பண்ணுறாங்க, இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு போகிறப்ப நெட் கிளியர் பண்ணுறது தான் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ். ஆஃப்டர் தட் பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரேட் வரைக்கும் முடிச்சிட்டாங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகிடுவாங்க.
1: ஓகே, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து நெட் கிளியர் பண்ணணும். நெட்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க.
2: நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். இது ஆர்ட்ஸுக்கு தனியாக நடக்குது, சயின்ஸுக்கு தனியாக நடக்குது. ஜூன் மாதம் ஒன்றும் டிசம்பர் மாதம் ஒன்றும் நடக்குது. அதில் வந்து லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டியும் வரும், ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்தும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதில் எழுதி அவங்க கிளியர் பண்ணுறப்ப அவங்க டீச்சிங் லைனில் போகிறப்ப கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வச்சுக்கணும்.
1: இப்போ அதிகமாக வளர்ந்து வர துறைகளில் ஒன்று ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான ஸ்கோப்லாம் இருக்குது? இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள்லாம் என்னென்ன
2: இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது மேம். ஈவன் சர்டிஃபிகேட்லேருந்து டிப்ளமாலேருந்து டிகிரி ஆஃப்டர் தட் இன்ஜினியரிங் வரைக்கும் நம்ம பிரான்ச்சஸாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் தான் அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா பிசிஏ எடுக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். அதில் வெப் டிசைனிங் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் பிடெக் போகிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இருக்குது. இதிலே இப்போ ஏஐன்னு தனியாகவும் பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் பிடெக் எடுக்கலாம். தென் டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவங்க படிக்கலாம். அவங்க எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ நேரம் படிக்க முடியும், எவ்வளோ அவங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு எலிஜிபிள், எக்கனாமிக்கலாக எவ்வளோ முடியுங்கிறத பொறுத்து நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு மேம்.
1: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக். மகளிர் நேரத்தில் அடுத்ததாக உங்களுக்காக கோவில் படத்திற்காக கார்த்திக் குரலில் சக்திவேலே.

0: மகளிர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:29:33. விளம்பரத்தை தொடர்ந்து மகளிர் நேரம் கேட்கலாம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக். முதன்மை அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா வந்து மேம், இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் இல்லாம டெக்னிக்கல் கோர்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாம் என்னென்ன மேம் இருக்கு?
5: யூஸ்வலாக தொழில் ரீதியாக அப்படின்னு படிக்கிறது தான் இனிமேல் வந்து ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து முடிச்சுட்டு எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற படிப்பை விட என்ன வேலைக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாபை யோசிச்சு பண்ணிட்டு படிக்கிறப்ப அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வெக்கேஷனல் கோர்சஸ் பிஒர்க் வெக்கேஷனல் கோர்சஸ் இருக்குது. இந்த வெக்கேஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, ஆப்டோமெட்ரி டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, தென் ரேடியாலஜி ரெலவெண்டாக டெக்னீஷியன்ஸ் இருக்குது, ரீனல் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப அவங்க 3 டேஸ் காலேஜ் தியரி போர்ஷன் படிப்பாங்க, 3 டேஸ் வந்து ஹாஸ்பிடல் ட்ரைனிங் போவாங்க. சோ அவங்களுக்கு அத முடிச்ச உடனே அங்கேயே அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து நிறைய படிக்கலாம். இதுலயே வந்து ஜர்னலிசம் படிக்கலாம், விஷுவல் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா மீடியா சைட் போறது படிக்கலாம், தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எவர்கிரீன், அது வந்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து எடுத்தா சொந்தமா பேக்கரி வைக்கிறதுல இருந்து எல்லாமே கூட அவங்க பண்ண முடியும்.
0: உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டு

0: படிக்கலாம். சிஏ வந்து நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸாக படிக்கணும்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே சிஏ படிக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன். ஆஃப்டர் தட் சிஎஸ், சிஎஸ் பொறுத்த வரைக்கும் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கலாம். ஆஃப்டர் தட் சிஎம்ஏன்னு சொல்லுவோம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அது மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் அவங்க வந்து காமர்ஸ் முடித்த பசங்க போகலாம். ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் அந்த மாதிரி அதில் ஆஃபீஸஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அவங்க போகலாம். இது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ மார்க்கெட்டிங், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸு, க்ளோசரிஸ் அப்படிலாம் போகிறப்ப அந்த மாதிரி இ மார்க்கெட்டிங் சைட் போகலாம். ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டாக போகலாம். என்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரொம்ப அதிகம் மேம். ஸோ இப்போ பிபிஏ படிக்கிற பசங்க ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன சின்ன லோன்ஸ் எடுத்துட்டு ஓன் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி காமர்ஸ் சைட் போகிற பசங்க யூஜி டிகிரியே போதும், யூஜியை வச்சே அவங்க அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஓனர்ஸாக இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய இருக்கு.
1: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மகளிர் நேரத்தில் உங்களுக்காக அடுத்த பாடல் உனக்கு 20 எனக்கு 18 படத்திற்காக அனுபவம் அபர்ணா, ப்ளீஸ் ஜார்ஜ் குரல்களில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:37:45. மகளிர் நேரத்தில் இன்றைக்கி ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து தான் கேட்டுட்ருக்கீங்க. பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சிய இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: துறை வாரியான படிப்புகள்லாம் என்னென்ன இருக்கு மேம்?
2: இப்ப பிரான்ச்சஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மெடிசன் மருத்துவம் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா MBBS எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து பல் சம்பந்தப்பட்ட BDS எடுக்கலாம், BAMS எடுக்கலாம், BHMS எடுக்கலாம், பிசியோதெரபி எடுக்கலாம், நர்சிங் எடுக்கலாம், அலர்ட் ஹெல்த் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபார்மகாலஜி அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட் வந்து மெடிசன் சைடு எடுக்கலாம். தென் இன்ஜினியரிங் சைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ECE எடுக்கலாம், மெக்கானிக்கல், சிவில், இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், அதாவது ரெண்டு மெக்கானிக்ஸும் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் எடுக்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc-லே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டி வந்துருச்சு. ஸோ BSc-லே நான் கம்ப்யூட்டரில் தான் போக போகிறேன், சைபர் சைட் தான் ஒர்க் பண்ண போகிறேங்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காகவே எடுத்துக்கலாம். தென் காமர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா BCOM, ஜென்ரல் அக்கௌண்டிங், அப்புறம் ஃபினான்ஸ், BBA, CA, CMA அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க எடுக்கலாம். ஆர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து பசங்க எடுத்துட்டாக்கா ஃபைன் ஆர்ட்ஸ் கூட எடுக்கலாம். ஃபைன் ஆர்ட்ஸ்லேயுமே இப்போ டான்ஸு, சிங்கிங் நிறைய எடுக்கிறாங்க பசங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே எடுக்கிறாங்க. தென் அக்ரிகல்ச்சரல் சைடு BSc அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது, BSc ஃபாரஸ்ட்ரி இருக்குது. ஃபாரஸ்ட்ரி சைடு பசங்க ஜாபுக்கு போகிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் நிறைய வேகன்சிஸ் ஃபாரஸ்ட்ரி சைடு வருது. ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ஷன் இருக்குது. தென் லா, அடுத்தது சட்டம் படிக்கலாம் பசங்க, BA படிக்கலாம், LLB படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸாகவும் படிக்கலாம். இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் ஃபைனலாக பார்க்குறப்ப BSc ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஜுவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், எக்காலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சைக்காலஜி எது வேணால் எடுக்கலாம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாக்கா ஜிம்லெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, டயட் பிளான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி டிசீஸ் கொடுக்குறது, டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஒபிசிட்டி ரெடியூஸ் பண்ண, இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய ஜாப் ஃப்ரீலான்சிங்காக கூடவே ஒர்க் பண்ணலாம். ஸோ BSc முடித்தாலே போதும், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு.
0: ஓகே, இவ்வளவு கோர்சஸ் இருக்கு, நிறைய இதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. நிறைய துறைகள்லாம் வந்து தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல, அதை பத்தின விழிப்புணர்வு மாணவர்கள் கிட்ட இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்து ஆளே இருக்க மாட்டாங்க, ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, வேளாண்மை சைட்ல வந்து நிறைய ஸ்கோப் வந்து நிறைய இருக்கு பசங்களுக்காக.
2: இப்ப சொல்லணும்னா அந்த ஹார்டிகல்ச்சர் சைடு எடுக்கிறாங்க இல்லையா, மாடி தோட்டம்னு ஒன்னு இருக்குல்ல, அது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கே அவங்க தனியாக பிஸ்னஸாகவே அதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட்அப்ஸ் அவைலபிளாக இருக்கு.
0: சூப்பர், அதுக்கான மானியம் எல்லாமும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சைடும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க.
2: சோலார் பேனல்ஸ், ஸோ சோலார் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ஒரு டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட் மானியம் கிடைக்குது. அதை அவங்களுக்கு சோலார் பேனல் போட்டு மேலே ஷெட் போட்டுட்டு கீழே ஹார்டிகல்ச்சருக்கு எடுத்துட்டு அவங்க கீழே பிளான்டேஷன் போட்டு தராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே டயத்தில் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஜாபாகவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாகவும் பண்ண முடியும்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் நேயர்களே இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வரும் புதன்கிழமை கேட்க தவறாதீர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஆடு திகவு ஹாரு திகவு,
2: ஆடு திகவு ஹாரு திகவு,
1: கடல கரைய கக குலா,
2: கடல கரைய கக குலா,
1: எனிதோ முகில,
2: எனிதோ முகில,
1: உத்த அகல,
2: உத்த அகல,
1: ஜீகி தனிது,
2: ஜீகி தனிது,
1: பாந்தளா,
2: பாந்தளா.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக,
2: வானலோக நகுவ நாக,
1: ஹாரோ ஹக்கி பாலிகே,
2: ஹாரோ ஹக்கி பாலிகே,
1: ரெக்கே பீசி தைரிய சூசி,
2: ரெக்கே பீசி தைரிய சூசி,
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே,
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி,
2: தூர தூர ஹாரி ஹாரி,
1: வியோம காணுவா பகே,
2: வியோம காணுவா பகே,
1: ஹசிவ மரசி,
2: ஹசிவ மரசி,
1: வாஞ்சே மெரசி,
2: வாஞ்சே மெரசி,
1: திகந்த சேரோ லகு பகே,
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ,
2: யாவ நாடோ எந்த காடோ,
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
1: முக்த ககன நூறு கால,
2: முக்த ககன நூறு கால,
1: ஈஜோ சக்தி ரெக்கிகே,
2: ஈஜோ சக்தி ரெக்கிகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல். இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற் பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55:15. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 17 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசன், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரையர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22

0: 4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்ஸ்கார்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லி நிகம். प्रधानमंत्री नरेंद्र मोदी आज गुजरात के सूरत में सड़क, बिजली और औद्योगिक क्षेत्रों में 18,800 करोड़ रुपए से अधिक के कई विकास परियोजनाओं का शुभारंभ करेंगे। श्री मोदी पहले हजीरा में औद्योगिक और अवसंरचना परियोजनाओं की समीक्षा करेंगे। श्री मोदी एक विशाल जनसभा को भी संबोधित करेंगे। प्रधानमंत्री आज शाम दमन जाएंगे। हमारी संवाददाता की रिपोर्ट।
2: प्रधानमंत्री नरेंद्र मोदी आज दमन में नमो हवाई अड्डे के नए टर्मिनल भवन और आधुनिक नमो अस्पताल का उद्घाटन करेंगे, जिससे केंद्र शासित प्रदेश में क्षेत्रीय हवाई संपर्क और स्वास्थ्य सेवाओं को मजबूती मिलेगी। प्रधानमंत्री आज दमन कन्वेंशन सेंटर, निफ्ट परिसर और एक प्रतिष्ठित ब्रिज समेत कई ऐतिहासिक बुनियादी ढांचा परियोजनाओं की भी आधारशिला रखेंगे। समुद्री विकास की दिशा में एक बड़े कदम के रूप में प्रधानमंत्री आज केंद्र शासित प्रदेश लक्षद्वीप के लिए भी 885 करोड़ रुपए की बंदरगाह परियोजनाओं का शिलान्यास करेंगे। अपर्णा खून, आकाशवाणी समाचार, सूरत।
1: सरकार ने विदेशी संस्थागत निवेशकों को सरकारी प्रतिभूतियों से होने वाले पूंजीगत लाभ और ब्याज आय पर पूरी तरह से कर छूट दे दी है। ये छूट इस वर्ष 1 अप्रैल से लागू होगी। सरकार ने इस संबंध में आयकर संशोधन अध्यादेश 2026 जारी कर दिया है। वित्त मंत्रालय ने कहा है कि इस कदम से सरकारी प्रतिभूतियों पर कराधान कई देशों के समान हो जाएगा। मंत्रालय ने बताया कि इस तरह की आयकर छूट बैंक फॉर इंटरनेशनल सेटलमेंट्स BAS को भी दी गई है। भारतीय रिजर्व बैंक ने चालू वित्त वर्ष में लगातार दूसरी बार मौद्रिक नीति समीक्षा के दौरान प्रमुख ब्याज दरों को यथावत रखा है। द्विमासिक मौद्रिक नीति की घोषणा करते हुए बैंक के गवर्नर संजय मल्होत्रा ने कहा कि मौद्रिक नीति समिति ने सर्वसम्मति से रेपो दर को 5.25% पर बनाए रखने का निर्णय लिया है।
3: After डिटेल्ड असेसमेंट.
4: हमने बदलती दीर्घ आर्थिक और वित्तीय परिस्थितियों तथा भविष्य के अनुमानों की विस्तार से समीक्षा की है. इसके बाद समिति

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வாராந்திர பராமரிப்பு காரணமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதே அலைவரிசையில் மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும்.

நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 5:02. ஆகாஷ்வாணி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

அந்த வேளையில் இணையும் நம் மனது. ஆகாஷ்வாணியில் இது பொன்மாலை பொழுது. நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுதில் ஆசை என்ற பொருளில் பாடல்களை கேட்டு நாம் ரசிக்கலாம். உன்முகம் தேடி அழுகிறேன் விடியும் வரை, ஆசையில் எழுதுகிறேன் கடிதம்தனை. உருகும் மனதோடு உன் நினைவுகளை சேகரித்தேன், இடைவெளியில்லாமல் கனவோடு பயணித்தேன்.

சித்ரா குரலில் ஒழித்தது நினைத்தேன் வந்தாய் பட பாடல். ஆசையில நட்டு வச்ச நாத்து ஒன்று முளைச்சிருக்கு, உள்ளத்தில காதல் வெள்ளம் வைகை போல் பாய்ந்திருக்கு, வஞ்சிதனை தேடி வரும்

இவன்தான் நேசக்காரன், இவன்தான் எங்க ஊரு காவல்காரன். இது பி சுஷிலா பாடியிருக்கும் எங்க ஊரு காவல்காரன் படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 5:13. 20 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இது பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுதில் ஆசை என்ற பொருளில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதயத்தை தொலைத்து முகவரி தெரியாமல் அழைகிறேன். என் ஆசை நாயகனை தேடித்தர அழைக்கிறேன். இவன் முகம் காண இருவிழி துடிக்குது. இதயத்தின் ஆசைகளை சொல்ல அன்புள்ள மன்னவனை அழைக்குது. இது மேட்டுக்குடி படத்திற்காக மனோ கே.எஸ். சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை இப்பொழுது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேரம் இப்பொழுது 5:20. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். பூத்திருக்கும் பூங்கொடியாய் வஞ்சி இவளிருக்க, பூட்டி வைக்க வேண்டாமே ஆசை நெஞ்சினில் சிறகடிக்க. வானவில்லும் இவள்தானே, அதில் தோன்றும் வண்ணங்களும் இவள்தானே. இந்த பெண்ணின் அழகைக் காண மறுபடியும் வந்தேனே. இது மறுபடியும் திரைப்பட பாடல்.

ஒழித்தது எஸ் ஜானகியின் குரல். காதலில் புதிதாய் பிறக்கும் உள்ளங்கள் ஆசைக்கு எல்லைதான் ஏது சொல்லுங்கள். நித்தம் நித்தம் ஆசைகள் தோன்றும் நினைவுகளில் எப்பொழுது நிஜமாகும் என்ற கனவுகளில். இது சுஜாதா சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் தூள் திரைப்பட பாடல்.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பராதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: और अभी इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
0: नमस्कार। उमंग उमंग उमंग उमंग।
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை பாடலை கேட்கும் முன்,
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையில் தொடக்கமாக ஒழிக்கிறது கார்த்திக் சின்மயி குரல்களில் குள்ளநரி கூட்டம் படப்பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவுகளில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். முதலில் குஜராத் சென்ற பிரதமர் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இத்திட்டங்கள் வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்தும் என்று கூறினார். நாட்டின் தூய்மையான நகரங்களில் ஒன்றான சூரத்தில் சுற்றுச்சூழல் தினத்தன்று இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகம் படிப்படியாக பசுமையான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும் இந்த மாற்றத்தில் இந்தியா தீவிரமாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து டாமன் செல்லும் பிரதமர் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடக்கி வைத்து நமோ மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த மாதம் நடைபெற்ற பத்ம விருது வழங்கும் விழாவில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
3: குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இத்தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தாயின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L. முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று வலியுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
2: இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மக்கள் மாளிகையில் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காணொளி வாயிலாக உரையாடிய அவர், ஒவ்வொருவரும் 3 மரங்கள் நட்டு 33 மாதங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், மேலும் 333 பேரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பசுமை இந்தியாவை உருவாக்க இது அடிப்படையாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமரின் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் இயக்கத்தை முன்னெடுப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் இலக்கை புதுச்சேரி அரசு 100% நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரி முழுவதும் 11.27 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருப்பதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர்,

0: இதனால் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் மேம்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 876,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக 76 பள்ளிகளின் சுற்றுச்சூழல் மன்றங்கள் மற்றும் பள்ளி தோட்டங்களை காணொலி வாயிலாக திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் திரு அருள்ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் தொடர்கிறது. இன்று மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2வது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-ல் இருந்து 6.6% குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-ல் இருந்து 5.1% அதிகரித்திருப்பதாகவும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தப்படாததற்கு அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் போது நாட்டின் பணவீக்க விகிதம் மேலும் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்று இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 13,397 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 13,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 97 கோடி ரூபாய் கூடுதலாக நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு நமச்சிவாயம், திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு நாஜிம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான் மற்றும் அரசு செயலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரி ஏனாம் பகுதியில் உள்ள GMC பாலயோகி மைதானத்தில் தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று மரக்கன்றுகளை நட்டார். அதேபோல அய்யனநகர் தொடக்கப்பள்ளியில் ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மரக்கன்றுகளை நட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடத்தப்பட்டன. ஜிப்மர் கல்விப் பிரிவின் முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். அப்போது உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை நிறைந்த மற்றும் மாசு இல்லாத வளாகத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஜிப்மர் ஆண்டு முழுவதும் பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேம் ராஜன், மூத்த நிதி ஆலோசகர் திருமதி வர்ஷினி அருண் உள்ளிட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டனர். ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்ட 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரி வானொலி நிலைய பணியாளர்கள் பங்கு பெற்ற நடைப்பயணம் இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: அஜந்தா சிக்னல் அருகே தொடங்கிய இந்த நடைப்பயணத்தை அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தசந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் திருமதி ஏபி எலிசபெத், திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வானொலி நிலைய ஊழியர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றிவரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடைப்பயணம் கடற்கரை சாலையில் உள்ள டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் நடிகருமான திரு இளங்கோ குமணன் கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் வழங்கி சிறப்பித்தார்.
0: காரைக்காலில் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் அமைந்துள்ள 6 வாய்க்கால், கிளை வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால் அடங்கிய 56,250 மீட்டர் நீளத்திற்கு நடைபெறவுள்ள தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் இன்று தொடக்கி வைத்தார்.

0: 9,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்விழாவில் காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு அருளரசன் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20. நேர்களே, பக்தி மனத்தோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதத்தில் தொடக்கமாக ஒலிக்கிறது சுதா ரகுநாதன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதத்தில் இனி ஒலிக்கிறது டி எம் கிருஷ்ணா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, இன்று இரவும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சியில், இன்று நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:58 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடில்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நேரில் 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி FM ரெயின்போ 102.8 இன்று இரவு 7:00 முதல் 7:15 7:25 முதல் 8:00 மனம் விரும்பிதை தொலைபேசி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 முதல் 11:00 தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நேரில் 11:10 FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை, இதுவரை இன்றிரவு நமது முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போவிலும் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை நமது முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராக மற்றும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிட்டோஃபாக்டர் மற்றும் குளுக்கான் அசிட்டோஃபாக்டர் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல்வகைமை பாதுகாப்பு, வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள், உரை வழங்குகிறார் கவிஞர் ந முத்துநிலவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்டநாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி 9:00 அரங்கி

இசை பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். தலைப்பு பாரம்பரிய விளையாட்டுகள். நெறிப்படுத்துகிறார் ஜேக்கப் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு துலா கோல்ட் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை. டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாட்டு. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் கேட்கும் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்றும் இணைவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாட பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் சி திருமுருகன் அவர்கள். கற்றுக்கொள்பவர் மாணவி எம் அர்ச்சனா. இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் சிட்டிபாபு அவர்கள் வீணை இசை இடம்பெறும். 4:00 பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மகரிஷி, வசனம் ஆரூர்தாஸ், இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர். 5:00 இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெறும் பேச்சு போட்டியின் இறுதிச் சுற்றின் வானொலி தொகுப்பு நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி கே பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி பெத்துசெட்டிபேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹரிகேஷ் ககுட் அவர்கள் காயல் பாடல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி பூனே. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும். 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ்.
2:15 காலை

0: வென்ற கணங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நேரலை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11:30 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். நேர்களை இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:00. திரை இசை கேட்கலாம். பாடலை கேட்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசையில் இனி ஒலிக்கிறது கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் துள்ளாத மனமும் துள்ளும்.

0: நேர்களே, இதுவரை திரையிசையில் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். எனும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நெய்யர்

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 1 ஆண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும் விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும்

0: உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களை அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்னதாக,
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனிட்டியு, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப், இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும் மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். வளரும் பருவம். வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றாங்கால். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பென்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் பொழுது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். செடி 1 50 கிராம் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி 1 20 கிராம் அசோஸ்பைரில்லம் அல்லது பாஸ்போபாக்டீரியா நடவு செய்யும் பொழுது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகு கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும்.

0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

நேர்களை இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.

0: நேயர்கள், முதலில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி. திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் மீன் வகைகள் பற்றி சொல்லுங்களேன்.
2: இந்த மீன் வளர்ப்பில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய மீன்கள் வந்து மொத்தம் 6 வகையான மீன்கள் உள்ளன. அதில் வந்து இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்லக்கூடிய கட்லா, மிருகால், ரோகு, இது மூணும் வந்து நமது இந்திய நாட்டினுடைய பெருங்கண்டை மீன்கள் என்று சொல்லுவாங்க. இது ஒரு ஒன்றும் வந்து 20-30 கிலோ அளவுக்கு வளரக்கூடியது. இயற்கையான பகுதியில் ஆற்றில் மீன்களாக வளரக்கூடியதுனால இதை வந்து இந்திய பெருங்கண்டை மீன்கள் என்று அழைக்கிறார்கள். அதே போல் வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சீன நாட்டை சேர்ந்த பெருங்கண்டை மீன்கள் உள்ளன. அவை வெள்ளிக்கண்டை மீன், புல்கண்டை, சாதா கண்டை, இது மூன்றும் வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆக இந்த மொத்தம் இந்த 6 வகையான மீன்களும் வந்து நமது நாட்டில் வந்து இன்று அதிக அளவில் மீன் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உள்ளூரில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம மீன் வளர்ப்புக்கு லாபகரமாக இருக்கணும், அதே சமயத்தில் வேகமாக வளரணும். ஆராய்ச்சி முடிவில் இந்த மூணு மீன் தான் வந்து சிறந்ததுன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து நம்ம பகுதியில் வந்து இந்த விரால், ஜிலேபி இருக்குது, கெண்டை இருக்குது, ஆற்றுல வளரக்கூடிய மீன்கள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து இவை எல்லாம் வந்து வளர்ப்பு கேட்ட வகையில் இன்னும் அது வந்து சரியான முறையில் தொழில்நுட்பங்கள் வளரலை. இருந்தாலும் இப்போ வந்து அதிக அளவில் லாபம் தரக்கூடிய மீன்கள், விவசாயிகளுக்கு ஏற்ற மீன்கள் பார்க்கும்போது இந்த கட்லா, ரோகு, மீன்கள் வந்து சிறந்த மீன்களாக இருக்கின்றது.
1: புதுச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்க்கப்படும் இந்த நன்னீர் மீன்களை பற்றி சொல்லுங்களேன்.
2: நமது பகுதியில் வந்து இந்த 6 வகையான மீன்கள் தான் சிறப்பான மீன்களாக தேர்ந்தெடுக்கப்படும். ஏன்னாக்கா இந்த 6 வகையான மீனும் வந்து ஒரு குளம் இருக்குதுன்னா அந்த குளத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உணவும் பயன்படுத்தக்கூடிய தன்மையுடையது. இப்போ இதுக்கு பேர் வந்து கூட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அது கூட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குளம் வெட்டி மீன் வளர்க்குறோம்னா அந்த குளத்திலிருந்து அதிகப்படியான மீன் உற்பத்தியை நாம் எடுக்கணும். அந்த அதிகப்படியான மீன் உற்பத்தி எடுக்கிறதுக்கு அந்த குளத்தில் கிடைக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில், மேல்மட்டம், இடைமட்டம், அடிமட்டம்னு சொல்லுவாங்க, இந்த குளத்தில் வந்து இந்த மூன்று பகுதியிலையும் மீனுக்கு தேவையான இயற்கையான உணவுகள் வந்து உற்பத்தி ஆகும். இதை அனைத்தையும் பயன்படுத்தி உண்ணக்கூடிய மீன்களை நம்ம இருப்பு செஞ்சால் தான் அந்த குளத்துலேருந்து அதிகப்படியான மீன்களை நாம் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த 6 வகையான மீன்களை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து இதை வந்து கூட்டு மீன் வளர்ப்பு என்ற முறையில் நாம் இருப்பு செய்து நம்ம வளர்த்து வருகிறோம்.
1: இப்போ நம்ம ஒரு விவசாயினுடைய நிலமாக இருக்கலாம், இல்லை வந்து பக்கத்தில் ஒரு குட்டை குளம் இருக்கலாம், இதனுடைய அந்த குளத்தின் அளவு, அதனுடைய ஆழம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்?
2: முதல்ல நாம் வந்து ஒரு மீன் வளர்க்க போகிறோன்னா அந்த மீன் வளர்ப்புக்கு அந்த இடம் ஏற்ற இடம் தானா? முதல்ல நம்ம எந்த ஒரு தொழில் செய்ய போனாலும் வந்து அந்த சைட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், இடத் தேர்வுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த தொழில் செஞ்சோம்னா அதுக்கு லாபகரமாக இருக்குமான்றதை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும்.
1: கால சூழ்நிலை
2: நிறைய அதில் சில இதெல்லாம் இருக்குது.
1: எல்லா இடத்துலையும் போய் நம்ம வெட்டி மீன் வளர்க்க முடியாது.
2: ஏன்னா அதில் மிக முக்கியமானது வந்து என்னென்னா அந்த இடம் வந்து மீன் வளர்ப்புக்கு ஏற்ற இடமா இருக்குதா, அந்த
1: தண்ணீர் வசதி
2: இருக்குதா,

0: போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, இதுமாரி வசதியெலாம் இருக்குதான்னு பார்க்கணும். அதை விட முக்கியமாக மண் வந்து எத்தகைய மண், அது நீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மையுடைய மண்ணாக. சில இடம் வந்து மணலாக இருக்கும், சில இடம் வந்து மணற்பாங்காக இருக்கும், சில இடம் வந்து பாறைகள் நிறைந்த இடமா இருக்கும், சில வந்து செம்மண் பூமியாக இருக்கும், இயற்கையான உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இல்லாத மண்ணாக இருக்கும். இந்த மாதிரி பல்வகையான மண்கள் இருக்குது.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மண்ணையும் நீரையும் பரிசோதனை பண்ணணும்.
0: ஆக இந்த மண்ணை வந்து எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப கழிப்பாகவும் இருக்கக்கூடாது, மணல் தன்மையாக இருக்கக்கூடாது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கணும். மணல் வந்து ஒரு 60%, கழிப்பு வந்து 40% கலந்த மாதிரி இருந்ததுனா தான், புழுதி மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து இந்த மீன்கள் வளர்ப்புக்கு ஏற்ற மண். அது வந்து தண்ணியை வந்து தேக்கி நிறுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். ரெண்டாவது நீர் வசதி இருக்கணும். பெரும்பாலும் இங்கே வந்து நிலத்தடி நீர் தான், ஆற்று பாசனம் கிடையாது. அப்படி ஆற்று பாசனம் இருக்குதுனாக்கா நமக்கு வந்து அதை சுத்தமாக மற்ற எதுவும் உள்ளே வராத மாதிரி பார்த்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும்.
1: நீர் மோட்டர் இருக்கணும்,
0: நீர் மோட்டர் இருந்தால் நல்லது. அடுத்தது இடம் பார்த்தாச்சு, மண் பார்த்தாச்சு. மூணாவது வந்து இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் பார்க்கணும். மூலப்பொருள் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய வசதி இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பினா அது மூலப்பொருளுக்காக நாம் வந்து வெளி மாநிலம் பல மைல் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தாக்கா அதில் நிறைய செலவாகும். அதனால் இந்த மீன் குஞ்சுகள் எளிதாக நம்ம பகுதியில் கிடைக்குதான்றது பார்க்கணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து வாகன போக்குவரத்து, மீன் உணவு இதெல்லாம் வந்து எளிதாக கிடைக்குதான்றதை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங், உற்பத்தி செய்த பொருள் அங்கே விற்பனை ஆகுமான்றது மிக முக்கியமானது. அதை பார்க்கணும். பாதுகாப்பு இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள்லாம் நாம் பார்த்துட்டு அந்த இடத்துல நாம் மீன் கூட்டை அமைக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு மீன் குட்டை அமைக்கிறாருன்னா குறைந்தபட்சம் ஒரு அரை ஏக்கர் அளவுக்காவது மீன் குட்டை வெட்டினா தான் அதில் லாபகரமாக இருக்கும். ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது, ஒரு பிளாட் இருக்குது, அதில் வளர்க்கணும், காலி ஏக்கரில் வளர்க்கணுன்ற வளரும். அது வந்து செய்யலாம். அது நம்ம மெனக்கிறது வந்து நமக்கு லாபகரமாக இருக்காது. அதில் செலவு பண்ணுறதுல எல்லாம் பார்த்தோம்னா லாபகரமாக இருக்கும்.
1: குறைஞ்சது எவ்வளோ அடி?
0: ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு இடம் இருக்கணும். ஆழம் வந்து ஒரு 5 அடியிலிருந்து 6 அடி ஆழம் இருக்கணும். ஏன்னாக்கா மீன்களினுடைய வளர்ச்சி வர்றதுக்கு வந்து அந்த 5 அடி அளவுக்கு தண்ணி நின்னா தான் அந்த மீன்கள் வளர்த்துக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். நீள அகலத்தில் இருக்கணும். நீளம் வந்து அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் செவ்வக வடிவத்தில் இருக்கிறது நல்லது. சில பேர் சதுர வடிவம் வட்ட வடிவம்லாம் சரியாக இருக்காது, செவ்வக வடிவத்தில் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 1 மீட்டர் அகலத்துக்கு கரை இருக்கணும்.
1: கரையெல்லாம் எப்படி பதப்படுத்தணும்?
0: உள்பக்கம் வந்து சரிவு வந்து அதிகமாகவும் வெளிப்பக்க சரிவு வந்து கம்மியாகவும் இருக்கணும். இப்போ ஒரு கரை வந்து 1 மீட்டர் இருக்குதுன்னா உள்பக்க சரி வந்து 1.5 மீட்டர் இருக்கணும், வெளிப்பக்க சரிவு 1 மீட்டர் இருக்கணும். 1 மீட்டர் அளவுக்கு கரை இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது வந்து இந்த 5 அடி 6 அடி பள்ளம் சொன்னால் 5 அடி வந்து தண்ணி நிறுத்திட்டு 1 அடி அந்த கரையை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வெள்ள வடிநீர் குழாயின்னு ஒன்று, அதாவது மழை பெய்யுது திடீர்னு கரை உடச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு வழிந்து ஓடுற மாதிரி தண்ணி அதை ஏற்பாடு பண்ணணும்.
1: இப்போ மழைநீர் ஃபுல்லு ரம்பிட்டுனா அதை தேங்கி ஓடுற மாதிரி
0: வழிபது
1: செஞ்சு வைக்கணும்.
0: அப்புறம் நீர் உள்ளே வர வழி மோட்டரில் இருந்தோ இதிலேருந்து
1: வர வழி
0: வர வழி வந்து அதுக்கு தனியாக வழி வைக்கணும். இப்போ வந்து நீர் வர்றது வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம், அப்படியே பைப்பை கொண்டாந்து டைரெக்டாக கொண்டாந்து குட்டையில் விடுறோம். அது மாதிரி விடக்கூடாது, மேலேருந்து ஊற்றுறோம். ஊற்றி காற்று கலந்த பிறகு தான் அதில் தண்ணியில் கலக்கணும்.
1: அடியோட பைப் வச்சு
0: உள்ளே விடாது, அது இருக்கிற ஆக்சிஜனை வந்து இழுத்துக்கும். இது பூமியிலேருந்து வர தண்ணியில் சுத்தமாக ஆக்சிஜன் இருக்காது, பிராணவாயு இருக்காது. இப்போ வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக கொண்டாந்து காற்றில் கலக்காமலே கொண்டாந்து விட்டோம்னா அது என்ன பண்ணு, தண்ணியில் இருக்கக்கூடிய பிராணவாயு இழுக்கும் போது மீன்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த
1: மேலேருந்து
0: வந்து ஊற்றுறோம்,
1: ஊற்றுற மாதிரி
0: வெளிக்காற்று கலக்கிற மாதிரி இருந்துன்னா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அமைக்கணும். அடுத்தது வெளியேறக்கூடிய வழி வந்து நம்ம வந்து அடிக்கடி வெளியேற்ற தேவையில்லை. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் வாய்ப்படுது, தண்ணி கெட்டு போகுதுன்னா நம்ம வந்து வெளியேற்ற வேண்டிய வேலை இருக்கும். அறுவடை சமயத்தில் வெளியேற்ற வேண்டிய வேலை இருக்கும். அது எந்த பகுதி வந்து நம்ம நிலத்தில் தாழ்வான பகுதியோ அந்த பக்கம் வந்து நம்ம வெளியேற்றக்கூடிய வழியை நம்ம பார்த்து அமைச்சிக்கணும்.
1: குறுக்குலையும் இது அமைக்கணுமா?
0: குறுக்கு அமைக்க தேவையில்லை. ஏன்னாக்கா 1 ஏக்கர் இருக்குதுன்னா 2 குட்டையாக கூட அமைச்சிக்கலாம். மீன் பிடிக்கும்போது அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20-30 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா ரொம்ப அகலமாக போச்சுன்னா பெரிய வலை தேவைப்படும், ஆள்களும் நிறைய தேவைப்படும். 20-30 மீட்டருனா சின்ன வலை, நம்ம நேராக செவ்வக வடிவத்தில் நேராக இழுத்து போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை போல் நம்ம வந்து மீன் குட்டைகளை நம்ம அமைச்சிக்கணும். மண் வந்து டெஸ்ட் பண்ணணும். மண்ணை வந்து பரிசோதனை பண்ணும்போது அதில் வந்து இந்த மாதிரி களி

0: கலந்துருக்கணும். மற்றபடி நைட்ரஜன், பாஸ்பரஸ், அங்கக்கரிம, கார்பன் வேல்யூ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது நைட்ரஜன் சத்து வந்து ஒரு 100 கிராம் மண் இருந்தால் ஒரு 30 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கணும். பாஸ்பரஸ் வந்து ஒரு 16 மில்லிகிராம், கார்பன் வேல்யூ வந்து ஒரு 2-3 அளவுக்கு இருக்கணும். இது வந்து நார்மலாக மண். இதில் முன்ன பின்ன இருந்தால் கூட நாம் வந்து இந்த உரங்களை இடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, தண்ணி வந்து நார்மலாக வந்து போர்வெல்லேருந்து வரதுனால அதை வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காது. நீங்கள் வெளியேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸு, மற்ற கெமிக்கல்னுடைய அளவு வந்து ரொம்ப ஒரு பிபிஎம் கீழே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் அளவு வந்து ஒரு 4-6 பிபிஎம் அளவுக்கு இருக்கும்போது நாம் பார்த்துக்கணும். இதுதான் நாம் வந்து மண் நீர்
1: பரிசீலனை
0: இந்த மாதிரி குளம் அமைச்சிங்கன்னா நம்ம மீன் குஞ்சுகளை விடுவாங்க.
1: ஒரு விவசாயி மீன் குட்டை அமைக்கணும், அதுக்கு வந்து அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கணுமா?
0: பர்மிஷன் தேவையில்லை, ஆனால் வந்து நீங்கள் ஏதாவது மானிய உதவிகள், அரசின் மானிய உதவி நிறைய இருக்குது. இப்போ வந்து மீன் வளத்துறையிலையும் கொடுக்குறாங்க, மீன் வள மேம்பாட்டு முகமைன்னு ஒன்று இருக்குது எஃப்எஃப்டிஏ, அவங்க மூலியமாகவும் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி இந்த மானிய உதவி பெறும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் மீன் குட்டை அமைக்கிறோம்ன்றத ஒரு விண்ணப்பம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி இந்த இடத்துல இருக்கலாம், இந்த மாதிரி அமைங்கிட்ட ஒரு சொன்னாங்கன்னா அதை மாதிரி செஞ்சிட்டோம்னா நாம் வந்து அவங்களுடைய அந்த மானிய உதவி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
1: இருந்தாலும் ஒரு மீன் வளத்துறையில் நம்ம எப்படி அமைக்கலாம் அவங்ககிட்டையும்
0: கேட்கலாம். நம்ம முத செய்ய போகும்போது
1: சம்மந்தப்பட்ட அதிகாரி
0: அந்த அதிகாரியில் போய் பார்த்து இந்த மாதிரி இடத்துல நான் மீன் குட்டை அமைக்கிறதா, நீங்கள் வந்து அதுக்கு உள்ள திட்ட வரைவு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுங்கன்னா அவங்க தருவாங்க. அது பிரகாரம் நம்ம வந்து மீன் குட்டை அமைச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்வையிட்ட பிறகு அவங்க மூலியமாகவே மீன் குஞ்சுகளும் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மானிய உதவிகள் வந்து ஒரு ஒரு பேசு ஃபர்ஸ்ட் ஏரியவிலும் செகண்ட் ஏரியவிலும் அது மாதிரி மானிய உதவி.
1: சார், இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு, சார், இன்டெகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து மீன் வளர்ப்பில் வந்து பல வகையான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து கூட்டு மீன் வளர்ப்பு, தனியின மீன் வளர்ப்பு, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படின்னாக்கா பல்வேறு வகையான பண்ணை முறைகளை ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து அதிகப்படியான உணவு உற்பத்தி பேர் தான் வந்து ஒருங்கிணைப்புன்னு பேர். அதில் மீன் வளர்ப்பு பிரதானமாக வச்சு அது கூட வந்து இந்த கோழி வளர்க்கலாம், வாத்து வளர்க்குறது, சில இடத்துல வந்து நெல் பயிர் அதை சுற்றி வந்து மீன் வளர்க்குறது, அப்புறம் வந்து வெள்ளைப்பன்றி வளர்க்குறது, ஆடு மாடுகள் வளர்க்குறது, குறைந்த இடப்பரப்பில் வந்து அதிகப்படியான பண்ணை முறைகளை இணைத்து செய்யும் பொழுது நமக்கு கூடுதலான உணவு உற்பத்தியும் உணவும் வருது, அதே சமயத்தில் வருமானமும் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பில் என்ன பயன்னா ஒரு ஒரு பண்ணை முறையும் இன்னொரு பண்ணையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் இன்னொரு பண்ணைக்கு வந்து உணவு பொருட்களாக இடுபொருளாக பயன்படுது. இப்போ உதாரணத்துக்கு கோழி கூட வளர்க்கும் போது கோழியினுடைய கழிவுகள் வந்து சில மீன்களுக்கு வந்து உணவாக பயன்படுது. அந்த கழிவுகள் வந்து சில தண்ணியில் படும்பொழுது அது வந்து இயற்கையான உணவு உற்பத்தி ஆகிறதுக்கு உரமாகவும் பயன்படுது. இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பயன்பெறக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்புன்னு பேர். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் அதுக்கு உண்டான செயல் விளக்க கூடங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த நெல் பயிரில் மீன் வளர்ப்பு. நடுவில் வந்து நெல் வயல் இருக்கும், ஓரத்தில் வந்து ஒரு வாய்க்கா மாதிரி இருக்கிறதுனால மீன் வளர்ப்பாங்க. இதில் என்ன பயன்னாக்கா மீன்கள் வந்து உள்ளார நெல் வயலில் போகும், நெல்லுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய அந்த புழு முட்டை பருவத்தில் அதை சாப்பிடும். அதே மாதிரி மீனுடைய கழிவுகள் வந்து நெல்லுக்கு வந்து உரமாக பயன்படும். இதில் வந்து மீனும் உற்பத்தியும் கிடைக்குது, நெல்லினுடைய இதுவும் நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கையான முறையில் நம்ம உணவுகள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வழிவகையாக இருக்குது சார்.
1: மீன் குஞ்சுகளை எங்கே வாங்கலாம், தரமான குஞ்சுகளை எப்படி தேர்வு செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: பொதுவாக மீன் குஞ்சுகள் எல்லாம் வந்து இந்த அரசு சார்ந்த நிறுவனங்களில் வாங்கினோம்னா நம்ம தரமாக இருக்கும். இந்த நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த கட்லா ரோகி மிருகங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மேம்பாட்டு முகமின்னு சொன்னேன், மீன் வளத்துறையினுடைய மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமின்னு இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம பதிஞ்சிட்டாலும் அவங்க அது மூலியமாக வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தனியார்கிட்டே வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. தனியார்கிட்ட வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த மீன்கள் வந்து தரமான இருக்குது.

0: ஒரே மாதிரி தான் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த மீன்களை வந்து நாம் எப்படி வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து கட்லான்னாக்கா அதனோடய தலை பெருசாக இருக்கும், வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அளவு வந்து சிறியதாக இருக்கும். ரோகு வந்து வாய் கீழ் உதட்டெலாம் சுருக்கமாக இருக்கும். மிருகால் வந்து உருட்டெல்லாம் இருக்கும். அடுத்தது அதில் என்னன்னாக்கா இந்த மீன்கள் வந்து சுறுசுறுப்பாக நீந்துதான்றத பார்க்கணும். சரி, அப்படியே சோர்ந்து போயிருக்கும், அந்த மாதிரி மீன்கள் வாங்கக்கூடாது. சின்ன சின்ன காயங்கள் இருக்கும் உடம்புல, அதை வாங்கக்கூடாது. அடுத்தது வந்து இந்த மீன் குஞ்சுகள் வந்து ஒரு விரல் அளவு சைஸ், ஒரு 5-10 சென்டிமீட்டர் சைஸாவது இருந்தால் தான் நமக்கு பிழைப்புத்திறன் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து நல்ல ஈல்டு அதாவது உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். இது சில தனியார் அந்த மீன் குஞ்சு விநியோகிக்கிறவங்க வந்து மிக சிறிய அளவில் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்காமல் நம்ம பெரிய சைஸ் வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கினோம்னா நமக்கு வந்து இந்த மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும்.
1: நேயர்கள், இதுவரை லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பே பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். 1 ஏக்கர் பரப்பளவில் மணத்தக்காளி கீரை, முளைக்கீரை மற்றும் அரைக்கீரையை சாகுபடி செய்யும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். கீரை சாகுபடியில் நிலத்தை நன்றாக தயார் செய்வது மிகவும் அவசியம். நிலத்தை நன்கு உழுது கட்டிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்காக முதல் 3 முறை நன்கு வயலை உழ வேண்டும். பின்னர் முளைக்கீரை அரைக்கீரை விதைகளை சாகுபடி செய்வதற்கு முன்பாக மீண்டும் 2 முறை உழுது நன்கு மக்கிய தொழு உரத்தை கலந்து கொள்ளலாம். பின்னர் தரமான கீரை விதைகளை தூவலாம். கீரை சாகுபடிக்கு அதிகம் தேவைப்படுவது நன்கு மக்கிய தொழு உரம். நாட்டு மாட்டின் சாணத்தை சேகரித்து எருவாக்கிக் கொள்ளலாம். இந்த எருவினை நன்கு மக்க வைப்பது அவசியம். எரு நன்கு மக்காமல் இருந்தால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் செடிகளுக்கு உடனே கிடைக்காது. மேலும் எரு நன்கு மக்கி இருக்கும் போது அதை இடும் இடத்தில் மண் இலக்கமாக இருக்கும். அதனோடு வடிகால் வசதியும் நன்றாகவே இருக்கும். இயற்கை எருவினை சாகுபடி காலத்திற்கு முன்பாகவே சேகரித்து வைத்துக் கொண்டு அதன்மேல் சூரிய ஒளி படாமல் பாதுகாக்க வேண்டும். எருவினை சமயம் கிடைக்கும்போது கட்டி இல்லாமல் பொடி செய்து குவித்து வைத்து ஓலைகளை கொண்டு மூடி வைத்துக் கொள்ளலாம். இதனோடு வளமான செம்மண் மற்றும் மணலையும் சேகரித்து சாகுபடி செய்யும் போது எருவுடன் கலந்து இடலாம். அப்போதுதான் எரு நன்கு மண்ணோடு கலந்து கீரை செடிகளை தளதளவென்று வளர வைக்கும். கீரை சாகுபடியில் இயற்கை உரங்கள் தான் எப்போதும் சிறந்தது. இயற்கை முறையில் விளைந்த கீரைகளை சமைக்கும் போது வாசனையும் தூக்கலாகவே இருக்கும். மணத்தக்காளி சாகுபடிக்கு நாற்றுகளை வாங்கி நடவு செய்யலாம். முளைக்கீரை அரைக்கீரை விதைகளை நேரடியாக விதைக்கலாம். இந்த கீரைகள் விதைத்த 2ஆம் நாளிலேயே முளைக்க ஆரம்பித்துவிடும். அதிக தண்ணீர் தேவையும் இருக்காது. 10ஆம் நாளில் கீரைகள் நன்கு வேர் பிடிக்க ஆரம்பித்துவிடும். அப்போது பூச்சி தாக்குதல் ஏற்படாத வகையில் பஞ்சகாவியவை தெளிக்கலாம். 15ஆம் நாளிலிருந்து 20ஆம் நாளுக்குள் கீரைகள் நன்கு வளரும். 21ஆம் நாளிலிருந்து நாம் அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். சராசரியாக 1 நாளைக்கு அரைக்கீரை முளைக்கீரை 100 முதல் 120 கட்டுகள் வரை அறுவடை செய்யலாம். மணத்தக்காளி கீரைகளுக்கு சில சமயம் விதைகளையும் தெளிக்கலாம். சாகுபடிக்கு தனியாக என்று பட்டம் கிடையாது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யலாம். நிலத்தை புழுதியாக உழவு செய்து கொண்டு விதையை பரவலாக தூவிவிட்டு பாசனம் இடலாம். 7 நாட்களுக்குள் முளைப்பும் தெரியும். தொடர்ந்து செடிகளை வாடவிடாமல் பாசனம் கொடுக்க வேண்டும். 15ஆம் நாள்

தேவையை பொறுத்து ஒரு களை எடுக்கலாம். பெரும்பாலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருக்காது. 30ஆம் நாள் முதல் சுழற்சி முறையில் தினமும் அறுவடை செய்யலாம். செடியை வேரோடு பறிக்காமல் தரையில் இருந்து 4 விரல் கிடை அளவு விட்டுவிட்டு அறுக்கலாம். செலவுகள் என்று பார்த்தால் 5 உழவுக்கு ரூபாய் 2500, விதைகள் நாற்று தொழுவுரம் ஆகியவற்றுக்கு ரூபாய் 1000 என செலவு ரூபாய் 3500 வரை ஆகும். தினமும் 3 அல்லது 4 பேர் கீரை பறிக்கும் கூலி ரூபாய் 400. தினசரி சராசரியாக 100 கட்டு கீரை ரூபாய் 20 என்றால் ரூபாய் 3000 வரை கிடைக்கும். செலவுகள் போக ரூபாய் 2000 தினசரி வருமானமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மாதத்தில் 25 நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் ரூபாய் 50,000 வரை தாராளமாக வருமானம் பார்க்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தீரந்து தாவும் மனம் தீரந்து கூவும் திருப்புயிலான்
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் வெள்ளை ரோஜா திரைப்பட பாடல்.

நேர்களே, நாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு இணைந்திருக்கிறோம். இது திரை இசை. நேரம் இப்பொழுது 8:15. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கன்னிராசி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் வரும் பாடல் இது.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் இனி தர்மயுத்தம் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை திரை இசையில் அடுத்ததாக ஒழிக்கிறது மாப்பிள்ளை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் திரை இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் புது பாட்டு படப்பாடல்.

நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பூந்தோட்ட காவல்காரன் பட பாடல்.

நேர்களே, நேரம் இப்பொழுது 8:48. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரையிசையில் அடுத்ததாக ஒழிக்கிறது சிவா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் திரை இசை நிகழ்ச்சியில். நேரம் இப்பொழுது 8:53. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனான 250 ஜிகாவாட்டில் குஜராத் மாநிலம் 50 ஜிகாவாட் பங்களிப்பை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரத் நகரின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அடையும் வகையில் சூரிய சக்தியிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியாவுக்கு மாறுவதில் குஜராத் மாநிலம் பெரும்பங்கு வகிக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் 3 பகுதியில் 355 மீட்டர் ஆழத்தில் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் உலக சுற்றுச்சூழல் தின விழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர் திருமதி ஸ்மிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் 2025-26 சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு அறிக்கை மற்றும் புதுச்சேரி பாரம்பரிய மரங்கள் குறித்த கையேடும் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏனாம் பகுதியில் சமுதாய கல்லூரியை அமைப்பது குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோருடன் இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மாஹேவில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதையொட்டி மாஹே சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு அசோக்குமார் பூழித்தலா முதல் பண்டக்கல் மூலக்கடவு பகுதி வரையுள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் பார்வையிட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களில் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: குட் ஈவினிங், this is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26.

நேரம் இப்பொழுது 9:30. சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் கீதாஞ்சலி படப்பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 9:45. நிகழ்ச்சியில் இனி மௌன ராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

உட்காமாச்சு. இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்கள்

நேர்களை இனி கேட்கலாம் தேன் மழை. தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியிருக்கும் பாசம் திரைப்பட பாடல்.

0: இனி வளர்க்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பலே பாண்டியா பட பாடல்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: நேர்களை, இதுவரை தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10:25. நேர்களே, மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப் பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம்.
1: प्रस्तुत है विशेष श्रृंखला। इसके अंतर्गत आज सुनिए मोदी सरकार के 12 साल सुधार, सुशासन और जन कल्याण से सशक्त होता मध्यम वर्ग। इसमें भाग ले रहे हैं राजनीतिक विश्लेषक अशोक टंडन और आर्थिक विश्लेषक शरद कोहली। कार्यक्रम का संचालन कर रही हैं अनुभा रोहतगी।
2: दिस इज आकाशवाणी। In the special series, now we bring you a discussion on 12 years of the Modi government, transforming middle-class lives through reform and welfare. Participants are Ashok Tandon, political analyst, and Sharad Kohli, economic analyst. Moderator is Anubha Rohatgi.
3: India has undergone significant economic, technological, and social transformation in the 12 years of the NDA government under the stewardship of Prime Minister Narendra Modi. For the country's middle class, the focus on infrastructure expansion, welfare initiatives, tax reforms, financial inclusion, and digital

0: நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குபவர் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 அரங்கிசை பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். தலைப்பு பாரம்பரிய விளையாட்டுகள். நெறிப்படுத்துகிறார் ஜாக்கப் அவர்கள். நண்பகல் 12 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி. கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாட்டு. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் கேட்கும் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்று மினியவை 2:40 பிரெஞ்சு மொழி பாடப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் சி. திருமுருகன் அவர்கள். கற்றுக்கொள்பவர் மாணவி எம். அர்ச்சனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இதில் சிட்டி பாபு அவர்கள் வீணை இசை இடம்பெறும். 4:00 பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மகரிஷி, வசனம் ஆரூர்தாஸ், இயக்கம் ஏ. சி. திருலோக் சந்தர். 5:00 இளைய பாரதம், இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளில் வரிசையில் கல்லூரிகளில் இடையே நடைபெறும் பேச்சு போட்டியின் இறுதிச் சுற்றின் வானொலி தொகுப்பு நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி கே. பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி பெத்திசெட்டிபேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் குறித்து பல்வேறு கருப்பொருள்களின் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 8:30 முதல் 8:55 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Nipunika Shahid. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Addressing a large gathering after launching various infrastructure projects worth over 18,000 crore rupees in Surat today, the Prime Minister pointed out that out of India's total renewable energy capacity of 250 gigawatts, Gujarat alone contributes 50 gigawatts, accounting for a crucial 1/5 of the nation's green energy share. Speaking on the transformation of Surat, the Prime Minister praised the city's spirit and its transition into a green city.
2: Surat sirf swachhta aur circular economy tak hi simit nahi hai, balki green growth ke dusre madhyamon ka bhi abhutpurva gati se vistar ho raha hai. सूरत ऐसी व्यवस्था बनाने में जुटा है जहां सड़कों पर चलने वाली सारी बसें इलेक्ट्रिक होगी. साथ ही यहां सूरत मेट्रो का भी विस्तार हो रहा है. ये सारे कदम हरित शहर के रूप में सूरत की पहचान को और सशक्त करेंगे.
1: After reaching Surat this afternoon, the Prime Minister first visited Hazira and reviewed the ongoing industrial and infrastructure operations. Prime Minister Narendra Modi has asserted that the foundation of the Indian economy remains exceptionally strong, with the nation recording a 7.7% growth in the fiscal year 2025-26 despite a global economic crisis. addressing

மேடம் மியூசிக் ஸ்டுடியோ இது ஏஎம் ஸ்டுடியோ 5 hours 10 minutes 13 14 15